0: போகும்போது புலம்பிட்டே போக மாட்டோம். கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்போது, கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்போது நம்ம திருப்தியோடு மகிழ்ச்சியோடு போவோம். அந்த வசனத்தை கேட்காம போறப்ப தான் என்ன பண்ணுவோம், குழப்பம், சோர்வு, சோர்ந்து போய் போவோம். ஜபத்துக்கு வரும்போது சோர்ந்து போயிடுவோம், போகும்போதும் சோர்ந்து போய் தான் போவோம். அது நம்முடைய ஆலயத்தின் நன்மையினால திருப்தியாகும். கர்த்தர் நன்மை வச்சிருக்கிறாரு. அது மாத்திர இல்ல, ஏன்னா நன்மையினால் திருப்தினா கர்த்தர் எங்க இருக்கிறாரு, ஆலயத்தில் இருக்கிற. வாசிங்க ஆபோக்கு புஸ்தகம் 2:20.
1: கர்த்தரோ என்றால்,
0: கர்த்தரோ என்றால்
1: தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார்.
0: கர்த்தர் எங்க இருக்கிறாரு, பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க கர்த்தர் இருக்காரா இல்லையா, இருக்கிறன்னு சொல்றீங்களா, அல்லேலூ சொல்லுங்க. யாராவது பாத்துருக்கீங்களா, அதான இல்லங்க, பாக்கல, பாக்கணும். கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் எங்க இருக்கிறாரு, ஆலயத்தில். இன்னொரு காசியமா,
1: கர்த்தரோ என்றால்,
0: கர்த்தரோ என்றால்
1: தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார்.
0: கர்த்தர் எங்க இருக்கிறாரு, பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் இந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம், பரிசுத்தம் வச்சுக்கலாம் என்று சொல்லியிருக்காரு. கர்த்தர் இங்க இருக்காரா இல்லையா, இருக்கிறாரு. அதெல்லாம் இந்த ஆலயத்தை வந்து பரிசுத்த வச்சுக்கணும். 36:8.
1: உமது ஆலயத்தில் உள்ள,
0: ஆலயத்தில் உள்ள
1: சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள்.
0: கர்த்தருடைய ஆலயத்தில் சம்பூர்ணத்துல என்ன செய்வோம், திருப்தி அடைவோம். கர்த்தர் வந்த திருப்தி,
1: பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறார்.
0: பேரின்ப நதியினால் நம்ம என்ன செய்யறோம், தாகத்தை தீர்க்கிற, ஆத்தும தாகத்தை தீர்க்கிற, கஷ்டத்தை மாத்துவார், கண்ணீரை துடைப்பார். பேரின்ப நதியெல்லாம் என்ன செய்யறாரா, தாகம் தீர்க்கிறார். அசுத்தாவின் நமக்குள்ள வந்துட்டு தாகம் தீர்ப்பார். அவர் சம்பூர்ணத்துல நம்மளை திருப்தி ஆக்குவார். அல்லேலூயா. கர்த்தரை கேட்கணும், ஆண்டவரே நம்மளை ஆலயத்துல இருந்து எத்தனையோ நாள் சும்மா உட்காந்துட்டு போயிருக்க, ஆண்டவரே ஏதோ வந்துட்டு போட வந்த அவ்வளவுதான் போன, எனக்கு ஒன்னும் தெரியல ஆண்டவர் நீங்க சொல்லணும். இன்னைக்கு ஆண்டவர் மன்னிப்பு கேட்கணும். அது மாத்திர திரை மேல சொல்றாரு 31:14.
1: என் ஜனங்கள்,
0: என் ஜனங்கள்
1: நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
0: நான் அளிக்கும் நன்மையினால என் ஜனங்கள் திருப்தி ஆகும். நம்ம என்னதான் செஞ்சாலும் திருப்தி வராது, கர்த்தர் நம்ம கொடுத்தாருனா திருப்தியா கொடுப்பாரு. நம்ம திருப்தி ஆகிற தேவன் அவர் மட்டும்தான். நம்ம அவரோடு இணைந்து வாழணும், அவரோடு சார்ந்து வாழணும், அவரோடு ஒன்றரை கலக்கணும். எதோ வந்துட்டோம் போனோம், ஏதோ உட்கார்ந்தோம் போயிட்டோம், கீழே குடிஞ்சிட்டே இருந்தா எந்திரிச்சு போயிட்டோம்னு இல்ல, அவரோடு ஒன்றரை கலக்கணும். தாவீதை உயர்த்தற காரணம், தாவீது ஆலயத்தின் அவ்வளோ ஒரு வாஞ்சி, அவ்வளோ ஒரு தாகம், உங்களே என்னை உயர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு அவர் தேடுறீங்களோ, எந்த அளவுக்கு அவர்கிட்ட அன்பு கூறுறீங்களோ, அவரோடு ஒன்றரை கலக்குறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களை ஆசீர்வித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கையில தான் இருக்குது, நம்ம ஆண்டவர் எந்த அளவுக்கு தேடுறோமோ, எந்த அளவுக்கு இருக்கிறோமோ, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். எங்க ஊர்ல சர்ச்சைக்கு போறப்ப இயேசு பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது, இயேசு பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் என்ன பண்ண தெரியுமா, தம்பி சின்ன பையன், எங்க சித்தி பையன், அவனை கூட்டிட்டு நான் சாத்தூர், எங்க ஊர்ல இருந்து 4 மைல் தூரம் சாத்தூருக்கு போகணும். அந்த தம்பி 5 வயசு பையன் தம்பி கூட்டிட்டு சாத்திருக்க சர்ச்சைக்கு நடந்தே நாங்க 2 பேரும் போவோம். அவ்வளோ ஒரு வாஞ்சி, நடந்தே போவோம். 10 மணி சர்ச்சை ஆரம்பிப்பாங்க, 6 மணிக்கெல்லாம் எந்திச்சு கிளம்பி அந்த சின்ன தம்பி கூப்பிட்டு, அதான் ஆண்டு அந்த தம்பி கண்ணில் தழுவி கிடைக்க வச்சாரு. அவனையும் கூட்டிட்டு ஒரு இன்னைக்கு அவன் பையன் ஆண்டு தொட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. அவன் பையன் இன்னைக்கு ஆண்டுக்குள்ள சந்தோஷமா, நல்ல பாலிய பையன், காலேஜ் படிக்கிறான், நிறைய இடத்துல உழித்துக்கலாம் போறான். ஹல்லேலூயா. பையனை தொட்டுட்டாரு. அதான் அருமையானவர்களே, கத்திற்காக நீங்க எதை செய்தாலும் கத்திர உங்களை ஒருத்தரையும் என்ன செய்யறது இல்ல, கைவிடுவதே இல்லை. எங்க சித்தி பையனை கூட்டு போவா, இன்னைக்கு அவங்க சித்தி பேரலை தொட்டு இருக்க. உங்களுக்கு அந்த வாஞ்சி வேணும், உங்களுக்கு அந்த தாகம் வேணும், உங்களுக்கு அந்த பசி தேவன் மேல வேணும். கத்திர மேல பசி, கத்திர மேல தாகம், உலக தாகம் இல்ல அருமையானவர்கள், கத்திர மேல பசி. ஆண்மையா இருந்த கத்திர உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தம்பி காலேஜ் ஓடி வருவா, எனக்கு வாங்க பாங்க சந்தைக்க போலாம் போலாம். 6 மணிக்கு எங்க 2 பேரும் போயிருவோம், போயிட்டு நடந்தே போயிட்டு நடந்தே போயிட்டு வருவோம். அன்னைக்கு கத்திரந்த வாஞ்சை கொடுத்தார். அப்படி வாஞ்சை நமக்கு வரணும், சின்மையதான் வந்துட்டு போன எந்திரிச்சு போன இல்ல, அந்த வாஞ்சை வேணும். தாவீது போன இடம்ல தேவன் காப்பாற்றினார். ரெண்டாவது ஆலயம் போகும்போது என்ன கொடுக்கிறாரு, தேவனுடைய ஆலயத்தின் சம்பூரத்தில் நம்மள திருப்தியாக்குறார். பேரின்ப நதியினால நம்ம தாகம் தீர்க்கிறார். ஹல்லேலூயா. என்ன ரெண்டாவது யார் இருக்க தேவனுடைய ஆலயத்துல, தேவன் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. தேவன் ஆசீர்வதிக்கிறாரு. கர்த்தர் சொல்றாரு, என் ஜனங்கள்

0: நான் அழிக்கோ நன்மையினால திருப்பி அவர்கள் சொன்னார். மூன்றாவது பாருங்க, ரெண்டு நாள புஸ்தகம் 20 அதிகாரம் 3 வசனம் 4 வசனம் 5 வசனம் 6 வசனம்.
1: அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு
0: ஒருமுகப்பட்டு
1: யூதாவெங்கும் உபவாசத்தை கூறிவிட்டார்.
0: அப்படியே
1: யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள்.
0: எல்லா பட்டணத்தில் கர்த்தர் தேட
1: வந்தார்கள்.
0: நம்ம வந்திருக்கோம் தேடுறதுல.
1: அப்பொழுது
0: யோசபாத்
1: கர்த்தருடைய ஆலயத்திலே
0: புது பிரகாரத்தின் முகத்திலே
1: யூத ஜனங்களும்
0: எருசலேமியரும்
1: கூடின சபையில் நின்று எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே,
0: அங்க யோசபாத்தை செவிக்கிறார் பாருங்க, எங்களுக்கு எதை நம்ம செவிக்கிறார், எப்படி செவிக்கிற பாருங்க, எங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தாவே,
1: பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன் ராஜ்யங்களெல்லாம் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது.
0: கர்த்தர் என்ன இருக்கு? வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது.
1: ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது.
0: தேவனிடத்தில் யாரும் என்ன செய்ய முடியாது? ஒருவரும் எதிர்த்து நிற்க கூடாது அப்படின்னு ஜெபம் பண்றா. ஏன்னா ஒன்னாவது புரியும். ஏன் அப்படி ஜெபிச்சாரு?
1: இதற்கு பின்பு
0: மோவாப் புத்திரரும்
1: அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள்.
0: பாத்தீங்களா, எல்லாரும் என்ன எதுக்கு வந்தாங்களா? யோசபாத்துக்கு விரோதமா யுத்தம். எத்தனை பேர் வந்திருக்காங்க? அம்மோன் புத்திரர், மோவாப்பு திர அடுத்த இருக்கிற சாதிகள் எல்லாம் யோசபாத் யுத்தம் பண்ணாங்க. யோசபாத் போய் வேற ராஜாட்ட உதவி கேட்கல, யார்ட்டையுமே உதவி கேட்கல. மற்றவங்களை போய் எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்ய, எல்லாம் எங்களுக்கு சண்டைக்கு வந்துட்டாங்க, நாங்க என்ன செய்யணும் எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு கரெக்டா நீங்க உதவி செய்யணும்னு சொல்லி கேட்கவே இல்லை. அவங்கள எல்லாம் சொன்ன யூதாரெல்லாம் கூட்டி என்ன செஞ்சாங்க? ஒருமனப்பட்டு கர்த்தர் நோக்கி எல்லாம் செவிச்சாங்க. செவிச்சதுனால என்ன ஆச்சு பாருங்க, அது 12 வசனம் வாசிங்க.
1: தேவனே,
0: எங்கள் தேவனே,
1: அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ?
0: அது பார்த்து அவர் கேக்குற, என் தேவனே, அவரை நியாயம் தீர்க்க மாட்டீரோ?
1: எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை.
0: நாங்கள்
1: செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை.
0: ஆகையால்
1: எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்க
0: என்ன செய்ய தெரியல ஆண்டவரே. அவங்களுக்கு முன்னால் நிக்கிறது எனக்கு பலன் இல்ல, என்ன ஒன்னே ஒண்ணு தெரியுது ஆண்டவரே, என் கண்ணு உங்களை மட்டும்தான் நோக்கி கொண்டிருக்கு. நீங்க ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி உங்களை தான் நோக்கி கொண்டிருக்குது. எனக்கு என்ன செய்ய தெரியல, ஏராளமான கூட்டம், உங்களை பார்த்து உங்களுக்கு முன்னால் நிக்க பலன் இல்ல, என்ன செய்ய தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது ஆண்டவரே, என் கண்களை உங்களை தான் நோக்கி கொண்டிருக்கிறது. ஆமாருமே, நம்ம குடும்பத்துக்கு எத்தனையோ பிரச்சனைகள், குழப்பங்கள், வியாதிகள், பிரச்சனைகள் வரும்போது நம்ம ஆண்டுகிட்ட தான், ஆண்டவரே இவங்களுக்கு எனக்கு ஒண்ணுமே தெரியல ஆண்டவரே, என்ன செய்யணும் தெரியல, நம்ம இயேசுவே என் கண்களை உண்மை மாத்து நோக்கி கொண்டிருக்குன்னு சொல்லி கண்ணை மூடி கண்ணீரோடு ஆத்மா பாரத்தோடு செவிப்பீங்கண்ணா. யோசபாத்துடைய கண்ணீர் தொடச்சி தேவன் உங்களை தொடப்பார தொடைக்க மாட்டாரா? கட்டாயம் தொடைப்பாரு. நம்ம உடனே பிரச்சனைனா பக்கத்து வீட்டுல போய் சொல்லுவா, அங்க போய் சொல்லுவோம், இங்க போய் சொல்லுவோம், எனக்கு பெல வேணும், எனக்கு வியாதி, எங்க வீட்டுல பிரச்சனை, எங்க வீட்டுல குழப்பம், எங்க வீட்டுல, அதனால யாதொரு பிரச்சனை வரப்போறது இல்ல. யோசபாத்தர் பாருங்க என்ன செஞ்சாராம், இந்த சனத்துக்கு முன்னால நிக்கிறதுக்கு எனக்கு பலன் இல்ல, என்ன செய்ய எனக்கு தெரியல, ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், கண்களை உண்மைதான் நோக்கி இருக்கிறாண்டவரே, நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும், உங்களை தவிர எனக்கு யாரு இல்ல ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும், நீங்க தான் யோசப்பா, நீங்க தான், எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கேட்டா செய்வாரா செய்ய மாட்டாரா? கட்டாயம் செய்வார். தேவனிடத்துல பச்சைபாதமே கிடையாது. உங்க யோசபாத்துக்கு மாத்திரம் செய்துட்டு நம்ம செய்ய இருப்பாரா? செய்வார், கட்டாயம் செய்வார். ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா சொல்லுங்க. ஹலேலூயா, ஹலேலூயா. நம்ம உள்ளத்துல பய வரக்கூடாது. இயேசுக்கு எனக்குள்ள இருக்கிறார் அந்த நம்பிக்கை விசுவாசம் நமக்குள்ள வரணும். யோசபாத்தான் சொன்னாரு, என்ன செய்யணும் தெரியல ஆண்டவர், எங்களுக்கு முன்னால் நிக்க பலன் இல்ல, உன்னே ஒண்ணு மட்டும் தெரியாண்டவரே, கண்களை உண்மைதான் நோக்கிட்டு இருக்கு, எனக்கு உதவிச்சிங்க, எனக்கு உதவிச்சிங்கன்னு சொல்லி அவரை நோக்கி நம்ம பார்க்க வேண்டும். அல்லேலூயா. கட்டாயம் கர்த்தனுக்கு உதவி செய்யறா செய்ய மாட்டாரா? நிச்சயமா செய்வார். பதினேழாவது வசனம்,
1: இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல.
0: இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. ஏசப்பா சொல்றாங்க, இந்த யுத்தத்தை பண்ணுகள் நீங்கள் அல்ல.
1: யூத மனுஷரே,
0: யூத மனுஷரே,
1: எருசலேம் ஜனங்களே,
0: எருசலேமின் ஜனங்களே,
1: நீங்கள் தரித்து நின்று,
0: நீங்க தரித்து நின்று
1: கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள்.
0: கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள்.
1: பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள்.
0: பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள்.
1: நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள்.
0: நாளைக்கு அவருக்கு எதிராக புறப்படுங்கள்.
1: கர்த்தர் உங்களோட இருக்கிறார்.
0: கர்த்தர் உங்களோட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோட இருக்கிறார். அவருக்கு நீங்க பயப்பட வேண்டாம். யுத்தத்தை சேர்ந்து நீங்கள் இல்ல. கர்த்தர் தான் உங்களுக்கு. நீங்க சும்மா தரித்திருந்து சும்மா நின்றுட்டு பாருங்க, யார் யுத்தஞ்சரன்னு மட்டும் பாருங்க. நீங்க பார்த்து பயப்பட வேண்டாம். என்ன யார் யுத்தஞ்சரன் பாருங்க. நீங்க சும்மா தரித்து மாட்டி நின்றுங்க, சும்மா நின்றுட்டுருங்க, யார் உங்களுக்கு யுத்தஞ்சரன் பாருங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. நீங்க பயப்பட வேண்டாம், எதை பார்த்தும் குழம்ப வேண்டாம். ஏன்னா கர்த்தரோடு இருந்தா கர்த்தருக்கு எல்லா கருத்தும் உடனே உடனே சொல்லி தருவார். கர்த்தரோடு ஏதாவது பேசியிருக்காரா? அவர் பேசாத நம்ம ஒரு சண்டையா அவருக்கு உங்களுக்கு ஏசப்பாக்கு சண்டையா? சண்டையா இல்ல. அப்ப அவர் நம்மளோட பேசுவார் தானே? பேசணும். அவரோட பேசுற பழக்கம் உங்களுக்கு வரணும். செபிச்சா தான் பேசுவாரு. சும்மா உலகத்தோட இருந்தா பேச மாட்டார். உலகத்துக்குள்ள இருந்தா உலக தேவையோட சத்தத்தை கேட்க முடியாது. அவர் உண்மையான சத்தத்தை நம்ம கேட்கணும்னு சொன்னா அவரோட நம்ம பேசணும். எல்லாம் சொல்லி தருவார், ஆலோசனை தருவாரு. அவர் தான் சொன்னார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிய உனக்கு காட்டு. உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை பேசுவாரு. பேசுற தெய்வம். நம்ம உலகத்தோட இருந்தா கட்டாரு பேசவே மாட்டாரு. உலகமே வேணும், இயேசு வேணும்னு ஜீவன் அவர் நம்ம பேச மாட்டாரு. இயேசுதான் வேணும். அவருக்காக நீங்க அர்ப்பணிச்சு செய்பிச்சீங்கன்னா தான் உங்களோட பேசுவாரு. உலகத்துல இருந்துட்டு உலக காரியம் எல்லா காரியத்தையும் உலகத்தில் விட்டுட்டு பத்து நிமிஷம் ஜெபம் பண்ணு. எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்க? இன்னைக்கு அரை மணி நேரம் பண்ணிட்டேன். எவ்வளவு நேரம் பண்றீங்க? கால் மணி நேரம். அந்த ஜெபத்தெல்லாம் கேட்க மாட்டாரு. அப்பெல்லாம் உங்களால ஆண்டர் குரல கேட்க முடியாது. பிசாசு பேசி ஏமாந்துடாதீங்க. ஜெபிக்கணும். கர்த்தரோட உங்களுக்கு உறவு, கர்த்தருக்கு உங்களுக்கு உறவு சரியா இருந்தா தான் அவர் பேசுவாரு. சரியில்லை பிசாசு நம்மளோட பேசுவான். அப்ப நம்ம ஏமாந்துடக்கூடாது. நல்ல பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும். இறுதியம் கர்த்தரோட இணைக்கப்பட்டிருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப பாருங்க இன்னொரு பதினேழு வாசிமா கர்த்தர் என்ன சொல்ற பாருங்க.
1: இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல.
0: இத யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல.
1: யூத மனுஷரே,
0: யூத மனுஷரே,
1: எருசலேம் ஜனங்களே,
0: எருசலேம் ஜனங்களே, யூத மனுஷரே, எருசலேம் ஜனங்களே,
1: நீங்கள் தரித்து நின்று
0: நீங்க என்ன செய்யுங்க? நின்னு நில்லுங்க. நின்னு
1: கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள்.
0: கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்புங்கிற விடுதலை. ரட்சிப்புனா பாவத்தில் விடுதலை, சாவத்தில் என்ன செய்யுது, எதுவும் விடுதலை. இவங்களுக்கு யோசப்பாத்துக்கும் மூணு சாதிகளுக்கும் சண்டை பிரச்சனை. உங்களுக்கு செய்யப்படுற விடுதலைய
1: பாருங்கள்.
0: பாருங்கள்.
1: பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள்.
0: நீங்க என்ன செய்யக்கூடாது? பயம் வரக்கூடாது, கலக்க வரக்கூடாது. விசுவாசம் இப்பதான் நம்மளுக்கு பூர்ணப்படும். பயம் திகில் வந்துருச்சு, நம்மள விசுவாசம் பூர்ணப்படாத கர்த்தர் சொல்றாரு. பயப்படாமல் இருங்க, கலங்காமல் இருங்கள்.
1: நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள்.
0: ஆலோசனை சொல்றாரு. எப்படி செய்யணும்? நீங்க நாளைக்கு எதிராக போப்பா, நாளைக்கு இந்த பக்கத்து நீங்க இந்த இடத்துல இந்த இடத்துல போங்கன்னு சொல்லி நமக்கு ஆண்டு யோசப்பத்துக்கு ஆலோசனை சொல்றாரு. அது மாதிரி சொல்ல, நம்ம கர்த்தரோடு இணைந்து இருக்கணும், கர்த்தரோடு செபிக்கணும், உபாசம் இருக்கணும். வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் பாஸ்டிங் செபிக்கணும். அது மாத்திர பைபிள் வாசிக்கணும். அது மாத்திர செபத்தில் உறுதியா இருந்தா உங்க கூட பேசுவார். யோசப்பத்துக்கு ஆலோசனை சொல்லி நம்முடைய தேவன் தானே. நம்ம சொல்லாரா சொல்ல மாட்டாரா? சொல்வாரா? சொல்வாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? உலக கருத்துக்கு அதிகமாக இடம் கொடுக்காதீங்க. இயேசுக்கு மாத்திரம் இடம் கொடுக்கணும். இயேசுதான், இயேசுதான், எனக்கு எல்லாமே இயேசு. அதான் பக்தர் படி, எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே. இந்த தொல்லை மிகவும் உள்ளகில் துணை பாடிட்டோம். வாழ்க்கை எப்படி இருக்கான்னு நம்ம பார்க்கணும். இயேசுவோடு இணைந்து வந்தால் கர்த்தரோட பேச ஆயத்தம். ஹல்லேலூயா. சரி, நாளைக்கு இந்நேரம் போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இங்க இருபத்தி ரெண்டாவது வசனம் வாசிங்க. ரெண்டு நாளாகமா இருபதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம்.
1: அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது
0: இவங்க கையில கத்தி இல்ல, அருவா இல்ல, வெட்டு அருவா எதுவுமே, துப்பாக்கி எதுவும் இல்ல. யோசப்பாத்தும் யூதர்ல என்ன செஞ்சாங்களாம், எருசலேம் குடியில போய் என்ன செஞ்சாங்க,
1: பாடி துதி செய்ய தொடங்கின போது,
0: துதி செய்ய தொடங்கின போது
1: யூதாவுக்கு விரோதமாய் வந்திருந்த,
0: யூதாவுக்கு விரோதமா வந்திருந்த
1: அம்மோன் புத்திரரையும்,
0: அம்மோன் புத்திரரையும்,
1: மோவாப்பியரையும்,
0: மோவாப்பியரையும்,
1: சேயீர் மலை தேசத்தாரையும்,
0: மலை தேசத்தாரையும்,
1: ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதனால்
0: ஒருத்தருக்கு ஒரு விரோதமாய் ஒருத்தர் கர்த்தர் எழும்ப பண்ணினதனால்
1: அவர் வெட்டுண்டு விழுந்தார்கள்.
0: அவர்களை வெட்டுண்டாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க? இவங்க செஞ்சது என்ன? பாடி துதிச்சாங்க, அவ்வளவுதான். அவங்க ஒருத்தருக்கு விரோதமா ஒருத்தர் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஆமா, நமக்கு மந்திரம் இருக்கலாம், செய்வன் இருக்கலாம், பெல்லிசன் இருக்கலாம், சாத்தண்ட கிரி அதிகமா இருக்கலாம். நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் பாடி துதிக்கணும், செவிக்கணும், ஆராதிக்கணும், பயபக்தியோடு செவிக்கணும். ஏதாப்பா பிசாசுக்கு மாத்திரம் அன்னைக்கு செவிச்சுட்டு மறுநாள் வேற வழி போயிடக்கூடாது. பாடி துதி கர்த்தரோட இருதயம் எப்போதும் இணைக்கப்பட்டிருந்தா செவிக்கும் போது பிசாசு நம்மளை பார்த்து என்ன பண்ணிடுவான், என்ன செஞ்சிருவான், ஓடிய போயிடுவான். நான் செவிச்சே சரியாயிரும் அப்படிலாம் இல்லை. யார் செவிச்சாலும் சரியாகாது. யார் கர்த்தரோடு இணைஞ்சு பாடுறாங்களோ அவங்க செவிச்சாதான் சரியாகும். கர்த்தரோடு இணைஞ்சிருக்கணும். வேற யோசப்பாத்து கர்த்தரோடு இருந்தாங்க, யூதர் சனங்க கர்த்தரோடு இருந்தாங்க, அது சாத்த ஓடியே போயிட்டான். ஹலேலூயா. ஐசிரமுள்ள தேவனாய் கர்த்தாவே, மை நன்றியோடு மே துதிக்கிறோம், மே போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குறோம். ஆண்டவரே ஐயா, மை துதிக்கிறோம். இந்த டிவி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. தெய்வீக பிரசனம் கூட இருக்கட்டும். நானே லவ் டீச்சரை கர்த்தர்னு சொன்னீங்க, இங்க செய்ய முடியாது கூட செபிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் உள்ளத்திலையும் வெளியரங்கமா இருப்பது செய்யுங்கப்பா. எல்லாரையும் இப்படி வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா. மே சந்திக்க தகுதிப்படுத்த முடியாது செபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரையும் மே துதிக்கிறோம். எல்லாரும் நல்ல வேதத்தை வாசிக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. நல்ல வேதத்தை வாசித்து செபித்து அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்மோடு இருக்க கிருபை தர முடியாது செபிக்கிறோம். பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க ஏசப்பா. அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆலோசனை தந்து வழி நடத்த முடியாது செபிக்கிறோம் ஏசப்பா. கரம் பிடித்து நடத்துங்க, கண்ணீர்லாம் துடைச்சிருங்கப்பா. எல்லாம் முகத்திலிருந்து கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்க தகப்பனே, எங்களுக்கு முகத்தில் கண்ணீர்லாம் துடைச்சிருங்கப்பா. கஷ்டத்தெல்லாம் மாத்துங்க, அற்புதங்கள் செய்யுங்க. எங்களுக்கு விசுவாசத்தை தாரும் இயேசுவே. விசுவாசத்தை தொடங்குறவர் முடிக்கிறோம் நீங்க தானே. எங்களுக்கு விசுவாசத்தை தந்துடல முடியா கூட கெஞ்சுகிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்க. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா. என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க. சகல வியாதியும் குணமாக்கி சகல நோய்களையும் குணமாக்க முடியாது கெஞ்சுகிறோம். பலவீனப்பட்ட மக்கள் ஒவ்வொரு மேலும் தேவண்ட வல்லமை இறங்கட்டும். முதுத்தண்டு வலியை எடுத்து போடும், பலவீனத்தை மாற்றி போடும். இடுப்பலியை குணமாக்கிருங்க, கால் வலியை குணமாக்கிருங்க, தலைவலியை குணமாக்கிருங்க ஏசப்பா. அன்றுவரே தலைவலியில கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் குணமாக்குங்க ஏசப்பா. எல்லா அந்தகர சக்தி நஸ்ரேனாக இயேசுகிட்ட நாமத்தில் சபித்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். கர்த்தாவே மந்திரக்கட்டை உடைச்சிருங்க ஏசப்பா. கர்த்தருடைய கிருபை எல்லாரையும் தாங்க வேண்டும்னு செபிக்கிறோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்க முடியாது கெஞ்சி செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா குழந்தை பாக்கெல்லாம் சகுலி குழந்தை பாக்கத்தை தாங்க, கர்த்தருடைய கரங்களை தாங்கட்டும். கடனோடு இருக்கிற மக்களுக்கு கடன் அடைக்க உதவி செய்யுங்க அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் ஐயா. அதே போல அச்சாமை நோக்கி செபிக்கிறோம். கஷ்டப்படுற ஒவ்வொரு கஷ்டத்தையும் மாத்துங்க. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்க, சமாந்தை தாங்க, சந்தோஷம் தாங்க. வீடு மக்களுக்கு வீடு தாங்க, வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்க. எங்க சிறு பிள்ளைலாம் நல்லா செவிக்கணும், துதிக்கணும், அறிந்து கொள்ளணும், எண்டிக்கொள்ளணும், சார்ந்து கொள்ளணும், உம்மோடு இருக்கணுமே. உம்முடைய வருகைக்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்க. தேமாதி தேவன் பலத்த ஆசீர்வத்தின் நன்மைகளை தர முடியாது செவிக்கிறோம். கத்துடைய ஆசீர்வாதமா ஐஸ்வரியத்தை தருன்னு சொன்னீங்களே, நீர் அப்படியாக ஆசீர்வதிங்க. பெரிய காரியத்தை செய்யப்பா. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் ஆசிரிங்க சப்பா. நன்றியோடு மீ துதிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்க. நீங்க அப்படி செய்யப்படுறதுக்கா நன்றி, நன்றி. எல்லா துதிக்கான மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சகர் ஏசுநாமத்தில் தாழ்மையா கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம செவத்தை கேட்டிருக்கிறாரு, சந்தோஷமா இருங்க.
2: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
3: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹாண்டா டீசர் டாட்டின் வெப்சைட்ட பாருங்க. நம் ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹாண்டா டீசர் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திரத்தை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112435. அவர் இமெயில் அட்ரஸ் asmincaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.

0: கர்த்தர் கொடுத்த வசனம் ஏசாயின் புஸ்தகம் 60 அதிகாரம் 2 வசனம்.
1: இதோ இருள் பூமியையும்
0: காரிருள் ஜனங்களையும் மூடும்,
1: ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார்.
0: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறிக் கொண்டிருக்கு. எங்க பாரு இப்ப இருள் பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள், ஆனாலும் இருள் பூமி என்ன செய்யுமா? பூமிய இருள் மூடும், காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தரை தேடும் கிறிஸ்தவங்கள் இல்ல யாரத்தை யார் மேல கர்த்தரை உண்மையாய் தேடுறது மேல என்ன செய்வாரு? கர்த்தர் மகிமை உதிக்கும். நம்ம கிறிஸ்தவங்களை இருந்ததுனால இல்ல, கர்த்தர் உண்மையாய் தேடுறவங்களை, உண்மையான கிறிஸ்தவங்களை, உண்மையாய் கர்த்தரை தேடுறவங்களை மேலதான் கர்த்தருடைய மகிமை உதிக்கும். நம்ம ஆண்டவர் உண்மையா தேடுறோமா என்பதை நம்ம உள்ளத்தை ஒவ்வொரு நாளும் அலசி பார்க்கணும், ஆராய்ஞ்சி பார்க்கணும். எங்களை மாதிரி ஊழிஞ்சிஞ்ச மாத்திரம் இல்ல, கர்த்தருடைய வேதம் சொல்லுது இருள் பூமியும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் உண்மையில உதிப்பார். யார் மேல? கர்த்தர் உண்மையாய் தேடுறவங்க, உண்மையா கர்த்தருக்காக வாழ்றவங்க, உண்மையாய் கர்த்தருக்கு தான் நான் வாழ்வேன்னு சொல்லி உண்மையான உள்ளத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கிறவங்க மேல கர்த்தர் கர்த்தரி மகிமை உதிக்கும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கர்த்தரை தேடணும். அதான் கர்த்தரி வேதம் சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷம் 9:4 வசனம்.
1: பகல் காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாது. ராக்காலம் வருகிறது.
0: இப்ப ராக்காலம் வந்து கொண்டிருக்கிறது, வந்து கொண்டிருக்கு. எவ்வளவு நாள்ல வருமோ தெரியல. ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுறார், பகல் காலம் இருக்கு மட்டும் என்னை அனுப்பினருடைய கிரியைகளை செய்யணும். ஒருவனும் கிரியேச்சு கூடாத ராக்காலம் வருது, இன்னும் கொஞ்ச நாளுக்குள்ள வந்துடும். அப்ப வந்து ஆண்டவராக இயேசுக்கு கிரியை செய்ய மாட்டார். ஆண்டவர் சொன்னார், உலகத்தின் முடிபெருந்தும் சகல நாட்களிலும் உன்னுடனே கூட இருக்கிறேன்னு சொன்னார். உண்மைதான். ஆனாலும் அந்திகிறிஸ்தனுடைய நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அதற்குள்ளாக நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவராக இயேசுக்கு முழுமையா நம்ம அண்டிக் கொள்ளணும். ஆண்டவர் எந்த அளவுக்கு அண்டிக் கொள்ள முடியுமோ, எந்த அளவுக்கு செபிக்க முடியுமோ, எந்த அளவுக்கு கர்த்தரோடு இசைந்து வாழ முடியுமோ, எந்த அளவுக்கு கர்த்தருக்காக நம்ம பைபிள் வாசித்து இயேசுக்காக நம்ம வாழ்வோமோ, ஆண்டவர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். அல்லேலூயா. அதான் இருள் பூமியும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தருடைய மகிமை உன் மேல உதிக்கும். அவங்க மேல கர்த்தருடைய மகிமை உதிக்கணும்னு சொன்னா, நம்ம அதிகமா இயேசு கிறிஸ்துவை அண்டிக்கொள்ளணும், இயேசுவோடு இணைந்து வாழணும். அதிகமா என்ன செய்யணும்? நம்ம ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிக்கணும். பைபிள் என்ன சொல்லுதோ அதன்படி நடக்க நம்ம ஆண்டவர் கர்த்தர் நம்மள அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. 91:6 வசனம்.
1: இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும்.
0: இருளில் எங்க நடமாடுது? இருளிலே நடமாடும் கொள்ளை நோய்க்கும்.
1: மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய்.
0: மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கு என்ன செய்ய மாட்டேன்? பயப்பட மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய். இப்படி பாருங்க, இப்ப வந்து பார்த்தா எங்க பார்த்தாலும் நினைச்சது கொள்ளை நோய், டிங்கோ காய்ச்சல், அப்புறம் பன்றி காய்ச்சல், வைரஸ் காய்ச்சல், என்னென்னமோ காய்ச்சல் சொல்றாங்க, நிறைய காய்ச்சல் சொல்றாங்க. பிசாசு இருளை கொண்டு வந்து அநேக உள்ளங்களை இருளாக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனா அந்த இருளில் நடமாடும் கொள்ளை நோய், இருளில் உள்ளத்துல ஆண்டவராக இயேசுக்கு இல்லாத உள்ளங்கள் இல்லடைஞ்சு இருக்குது. அந்த உள்ளத இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்திலே பாலாக்கு சங்காரத்துக்கும் பயப்படாது. இப்ப நம்ம ஆண்டு வரை இயேசு கிறிஸ்துக்குள்ள இருப்போமானால், அதான் சொன்ன நான் வேதத்தில் வாசிக்க கேட்டேன் பாத்தீங்களா, பூமி இருளோ காரிருள் ஜனங்களை மூடும், உண்மையில கத்த உதிப்பா. அப்படியானா நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம இருள் நம்ம தொடாதபடிக்கு நம்ம எப்பொழுதும் ஒளிக்குள்ளாக விருந்தோம்னா நம்ம கொள்ளை நோய் நம்ம தொட முடியாது. ஆண்டு நிறைய வாக்கு பண்ணி இருக்கிறாய். இருள் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கு சங்காரத்துக்கு என்ன செய்ய போறது இல்ல, நீ பயப்படாது இருப்பா. இருள நடந்த என்ன கொள்ளை நோய்ந்தால் நீ பயப்பட வேண்டா, உங்கூட கர்த்தர் இருப்பார். இருள் நடமாடும் கொள்ளை நோய் மத்தியானத்தில் பாலாக்கு சங்காரம். இன்னொரு இடத்துல சரி, வாதி உன் கூடாரத்தை அணுகாது. வாதை என்ன வாதை வந்தாலும் நம்ம தொட, நம்ம கூடாரமும் நம்ம சரீரம், நம்ம சரீரத்தை தொடவே முடியாது. எப்போ கர்த்தருக்குள்ள நம்ம நெருங்கி சிவிக்கும் போது, கர்த்தரோடு ஒண்டி வாழும்போது, கர்த்தருக்காக அதான் சொல்ற கொஞ்ச காலத்துல அப்படி கோபம் பற்றியறி அவர் அண்டிக் கொள்ற யாவரும் பாக்கியவான்கள். அவர் முழுமையை யாரெல்லாம் அண்டிக் கொள்றாங்களோ அவங்க பாக்கியவான்கள். அவங்களை கர்த்தர் கொள்ளையினாய் தொட விட மாட்டார். எந்த உலகத்துல என்ன உபத்திரங்கள் பாடுகள் வந்தாலும் கர்த்தர் அவங்களை தொட விட மாட்டார். ஆனா நம்ம என்ன செய்யணும்? அப்படிப்பட்ட மக்களுக்காக நம்ம போராடி செவிக்கணும். செவிக்கணுமா செவிக்க கூடாதா? ஒவ்வொரு நாளும் இங்க செவிச்சது மாத்திரம், வீட்லயும் போய் செவிங்க. எத்தனையோ சனங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எத்தனையோ சனங்கள் வியாபாரம் பாதிக்கப்பட்டிருக்கு, தொழில் பாதிக்கப்பட்டிருக்கு, எத்தனையோ சனங்களுடைய வெள்ளாம பாதிக்கப்பட்டிருக்கு, எத்தனையோ சேனல்கள் வீடு பாதிக்கப்பட்டிருக்கு, அவங்களுக்காக நம்ம கண்ணீரோடு செவிக்க வேண்டிய நம்முடைய கடமை. செவிப்பீங்களா? செவிக்கணும், செவிச்சுதான் ஆகணும். அன்று யோவ பாத்தீங்களா, யோவ வந்து தான் சிறியதற்காக செவம்னா அவருடைய அவருடைய சிறையப்பை தேவள் மாத்தினா. நம்ம மற்றவங்களுக்காக நம்ம போராடி செவிக்கணும். அல்லேலூயா. சரி, அப்ப முதலாவது நம்ம பார்க்கிறோம் 112:4
1: செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும்.
0: செம்மையான உலகத்தில் இருளா இருந்தாலும் செம்மையானவங்களுக்கு என்ன செய்யும்? இருளிலே வெளிச்சம் உதிக்கும். நம்ம செம்மையானவளா நடக்கணும். ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே என்னை செம்மையானவர்களா மாற்றுங்க, ஆண்டவரே என்னை செம்மையானவர்களா மாற்றுங்கப்பா, நான் செம்மையான என் இறுதியில் செம்மையா இருக்கணும்ப்பா, நான் வெளியே செம்மையான மாதிரி இருந்தா மட்டும் போதாது ஆண்டவரே, என் இறுதியும் செம்மையானவளா இருக்கணும் ஆண்டவரே. மனிதன் முகத்தை பார்க்கிற கத்தர் எங்க பாக்குறாரு, நம்ம இறுதியத்தை பாக்குற, என் இறுதியும் செம்மையானவளா மாற்றும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். மீகாவின் புஸ்தகம் 7:2
1: தேசத்தில் பக்தி உள்ளவன் அற்று போனான்.
0: தேசத்துல என்ன செய்யா? பக்தி உள்ளவன் அற்று போனான்.
1: மனுஷரில் செம்மையானவன் இல்லை.
0: மனுஷர்ல என்ன இல்ல? செம்மையான இல்லை. பக்தி உள்ள அற்று போனான், செம்மையான மனுஷன் இல்ல. ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே என்னை செம்மையானவளா மாற்றுங்கப்பா, இந்த உலகம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. அப்பா நான் உலகத்துல மாயமான வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போது ஆண்டவரே, என்னை செம்மையானவளாய் மாற்றணும் சொல்லி நம்ம கேட்கணும். அதனால சங்கீதக்காரர் அப்படித்தான் கேட்டாரு. வாசி பாருங்க 143:10
1: உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரலும்.
0: உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரலும்.
1: நீரே என் தேவன்,
0: நீரே என் தேவன்,
1: உம்முடைய நல்ல ஆவி,
0: எம்முடைய நல்ல ஆவியை
1: என்னை செம்மையான வழியிலே நடத்துவார்.
0: ஒரு நாள் கேட்கணும், ஆண்டவரே உன் பிரியமானதை செய்ய எனக்கு போதியுமே, உம்முடைய நல்ல ஆவியினால என்னை செம்மையான பதில் நடத்தும் ஆண்டவரே. நீதான் என்னை செம்மையான பதில் நடத்தின ஐயா, என் வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே கிடையாது. செம்மையானவர்களுக்கு என்ன இருக்கும்? வெளிச்சம், இருளில வெளிச்சம். இருள் உலகத்தில் இருளா இருந்தாலும் நம்ம மேல என்ன செய்யும்? வெளிச்சம் உதிக்கும். கர்த்தன் நிச்சயமா நம்ம மேல வெளிச்சம் உதிப்பாரு. நம்ம உலகத்துல என்ன இருள் இருந்தாலும் பரவாயில்ல, நம்மால் வெளிச்சம் உதிக்கும். யாருக்கு? செம்மையானவள் கர்த்தர் வெளிச்சம் உதிக்கும். நம்ம செம்மையானவளா மாறணும், கர்த்தர் கேட்கணும், தேவனே உங்களுக்கு பிரியமானதை செய்ய போதிய முடிய நல்ல ஆவியினால என்ன செம்மையான பாதையில நடத்துவாராக அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். ரெண்டாவது யார் மேல வெளிச்சம் உதிக்குமா பாருங்க, மல்லிகாயின் புஸ்தகம் 4:2
1: ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல்,
0: கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல்
1: நீதியின் சூரியன் உதிக்கும்.
0: பாத்தீங்களா, கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற மனுஷன் மேல என்ன செய்யும்? நீதியின் சூரியன் உதிக்கும். நீதி சூரியன் யாரு? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான், அவர் தான் நீதியின் சூரியன். கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்திருக்கணும். கர்த்தருடைய பாக்குறாருங்கிற பயம் நமக்கு உண்டா இருக்கணும். இப்ப ஒண்ணு நம்ம அப்பது ஒண்ணு இப்ப சென்ன சாவு மாட்டோம், கொஞ்ச நேரத்தில் கொண்டு போய் இந்த உலகத்து காரியத்துல போயிடுறோம். அது இல்ல, கத்திர பயந்திருக்கணும். கத்திர பயந்திருக்க மேல நீதியின் சூரியம் விதிக்கும். அவர் கண்கள் என்ன செய்யும்? பூமி எங்கோ உலாவிக் கொண்டிருக்கு. வாசி பாருங்க நீதிமொழியின் புஸ்தகம் 15:3
1: கர்த்தரின் கண்கள்,
0: கர்த்தருடைய கண்கள்
1: எவ்விடத்திலும் இருந்து,
0: எவ்விடத்திலும் இருந்து
1: நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது.
0: நல்லோரையும் தீயோரையும் கர்த்தருடைய கண்கள் என்ன செய்யுது? நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. நான் வந்து ஆண்டவருக்கு சாட்சி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, நான் நல்ல ஆண்டவர் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, நீங்க நல்லவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. கர்த்தருடைய கண்கள் என்ன செய்யும்? நல்லவரையும் தீயோரையும் எங்க இருக்குதா? நோக்கி பார்த்து கொண்டே இருக்குது. அதனால நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் பிரியமான பிள்ளையா நடக்க கத்துட்டு ஒவ்வொரு நாளும் கேட்டு கேட்டு, ஆண்டவரே என் கரத்தை பிடிச்சிக்கோங்கப்பா, உங்க பிரியமான பிள்ளைய மாத்தணும் ஆண்டவரே, உங்க பயப்படுற பயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, உங்க பயப்படுற பயத்தை எனக்கு தாருன்னு சொல்லி கத்துட்டு கேட்கணும். யோவான் சுவிசேஷம் 2:25 வாசித்து பாருங்க. யோவான் சுவிசேஷம் 2:25
1: மனுஷருக்குள் இருப்பதை,
0: மனுஷருக்குள் இருப்பதை
1: அவர் அறிந்திருந்தபடியால்,
0: அவர் அறிந்திருந்தபடியால்
1: மனுஷரை குறித்து,
0: மனுஷரை குறித்து
1: ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாக,
0: அவருக்கு என்ன செய்ய சாட்சி கொடுக்க வேண்டியத,
1: ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாக இருக்கவில்லை.
0: ஒருவர் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியவர்களா இருக்கவில்லை. ஏன்னா மனுஷருக்குள் இருக்க அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அறிந்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரும் கூட அவருக்கு சாட்சி வேண்டிய அவசியமே இல்லை, நமக்குள்ளே இருக்கிறார், அறிந்திருக்கிறார். ஆண்டவரே உங்க பயப்படுற பயத்தனு தாரும் ஆண்டவரே, நானும் பயந்திருக்கணும் ஆண்டவரே, செம்மையானவளா இருக்கணும் ஆண்டவரே, பக்தி உள்ளவன் அற்றுப்போன செம்மையான இல்லைன்னு சொன்னீரே, என்னை செம்மையான மாற்றும் முடியும் நல்லா அப்படின்னால என் உள்ளத்தை நிரப்பி என்னை செம்மையெல்லாம் மாற்று. கேட்கணும். ரெண்டாவது என்ன கேட்கணும்? ஆண்டவரே பயப்படுற பயத்தை எனக்கு தாருமப்பா. நான் பயந்துருக்கணும் ஆண்டவர், எங்கிருந்தாலும் என்னை பார்த்து கொண்டிருக்கீங்கப்பா, உங்களுடைய கண்கள் என்னை பார்த்து கொண்டிருக்க, பயப்படுற பயத்தை எனக்கு தாருன்னு கேட்கணும். சங்கீதம் புஸ்தகம் 34 சங்கீதம் 11 வசனம்.
1: பிள்ளைகளே,
0: பிள்ளைகளே
1: வந்து எனக்கு செவி கொடுங்கள்.
0: பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள்.
1: கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன்.
0: கர்த்தருக்கு பயப்பட உங்களுக்கு போதிப்பேன். அவருக்கு செவி கொடுத்தா போதும், கர்த்தர் எப்படி பயப்படணும் எல்லாமே நமக்கு சொல்லி தருவார். கர்த்தர் பயப்படுறது நம்ம போதிக்கிற தேவன். எப்படி பயப்படணும், எப்படி கர்த்தர் பயந்து கீழ்ப்படிந்து இருக்கணும்னு சொல்லி நம்ம போதிப்பார். அவருக்கு செவி கொடுக்கணும், பைபிள் வாசிக்கணும். பைபிள் வாசித்து செவிக்கும் போது கர்த்தர் பயப்படுற பயத்தை நம்ம போதிப்பார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பயந்து கர்த்தர் கீழ்ப்படிந்து இருக்கணும், அவர் பயப்படுற பயத்தை நம்ம போதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் பயப்படுற பயம்னா என்ன? நீதிமொழியின் புஸ்தகம் 8:13 வசனம்.
1: தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும்.
0: தீமையான காரியத்தை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயம்.
1: பெருமையையும்,
0: பெருமை நமக்குள்ள வாழ்க்கை பெருமை வரவே கூடாது. பெருமையையும்,
1: அகந்தையையும்,
0: அகந்தையையும்,
1: தீய வழியையும்,
0: தீய வழி நம்ம கர்த்தர் பிரியமில்லாத வழியில் நடக்கிறோம் பாத்தீங்களா, அது தீய வழியையும்,
1: புரட்டு வாயையும்,
0: புரட்டு வாய் இப்போ பேசுறது அப்புறம் பேசு மாறி மாறி மாறி பேசுவாங்க. சிலர் பாத்திருக்கீங்கன்னா இப்போ பேசுவாங்க அப்புறம் பேசுவாங்க இப்போ அப்படியே பேசுவாங்க. புரட்டு வாயும்,
1: புரட்டு வாயும் நான் வெறுக்கிறேன்.
0: இந்த நான்கு காரியங்களை கர்த்தர் என்ன செய்யறாரு? வெறுக்கிறார். பெருமை, அப்புறம் அகந்தை, தீய வழி, புரட்டு வாய். நமக்குள்ள இருக்கிறான்னு சொல்லி பார்த்து கர்த்தர் சொல்லி ஆண்டவரே எனக்கு இதுல இருந்து விடுதலை வேணும்னு சொல்லி கேட்க வேண்டும். கர்த்தர் பயந்தா நம்ம மேல நீதீஸ்வரனாக இயேசுக்கு மேல உதிப்பார். முத என்ன செய்யணும்? செம்மையான பாதையில் நடக்கும்போது கர்த்தர் நம்மள நமக்கு வெளிச்சமா இருக்கிறாரு. அல்லேலூயா. செம்மையானவர்களுக்கு இருள வெளிச்சம் உதிக்கும். ரெண்டாவது, கர்த்தர் பயப்படுற மேல நீதீஸ்வரன் உதிக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? தீமையான காரியத்தை வெறுக்கணும். என்னென்ன காரியம்? பெருமை, அகந்த, தீய வழி, புரட்டு வாய். இந்த நாலு காரியம் நமக்குள்ள இல்லாதபடிக்கு நம்ம பாதுகாத்துக் கொள்ளணும். அல்லேலூயா. மூன்றாவதாக யாருக்கு வெளிச்சம் உதிக்குமா பாருங்க. யோபு சொல்றாரு, யோபின் புஸ்தகம் 29:3 வசனம்.
1: அப்பொழுது
0: அவர் தீபம்,
1: அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது,
0: என் தலையின் மேல் பிரகாசித்தது.
1: அவர் அருளின வெளிச்சத்தினால்,
0: அவர் அருளின வெளிச்சத்தினால்
1: இருளை கடந்து போனேன்,
0: இருளை கடந்து போனேன். யோபு சொல்றாரு, அவர் வெளிச்சம் என் தலை மேல பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால என்ன செஞ்ச, இருளை கடந்து போனேன். அவருக்கு எவ்வளவு இருள், எவ்வளவு பயங்கரமான பாடுகள், உலகம் என்ன முடியாத பாடுகள் இருந்துச்சு. அதுதான், ஆனாலும் அப்படி இருந்தனாலும் கர்த்தர் தீபன் தலைமையில இருந்தது. அவர் அருளின வெளிச்சத்தினால என்ன செஞ்ச, எல்லாத்தையும் கடந்து போன. எத்தனையோ பாடுகள், உத்திரங்கள், எல்லா நிலைமையிலும் யோபால யாருக்கும் பாடு வந்ததே இல்லை. அவ்வளோ பாடுகள் மத்தியிலும் அவர் எல்லாச்சும் என்ன செஞ்சாரு? அவர் அருளின வெளிச்சத்தினால எல்லாத்தையும் கடந்து போனார். இப்போ நம்மள ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நீர் எனக்கு வெளிச்சமா இருக்கணும், ஆண்டவரே என் வாழ்க்கைக்கு வெளிச்சமா இருக்கணும் ஐயா, எனக்கு மொழி தவிர எனக்கு யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அல்லேலூயா. யோபின் புஸ்தகம் 30:27 வசனம்.
1: என் குடல்கள் கொதித்து,
0: என் குடல்கள் கொதித்து
1: அமராதிருக்கிறது,
0: அமராதிருக்கிறது.
1: உபத்திரவ நாட்கள் என் மேல் வந்தது,
0: உபத்திரவ நாட்கள் என் மேல் வந்தது. பாருங்க, குடல் கொதித்து அமராதிருக்கிறேன்னு நினைச்சு 10 பிள்ளைகளே இறந்து போயிட்டாங்க. அது மாத்திர எல்லா சொத்து சுகம் எல்லாம் போயிருச்சு. அது மாத்திர கட்டின மனைவி என்ன செஞ்சாரு, நீ உன் தேவனை தூசிச்சு உன் உயிரை விடுன்னு சொல்லிட்டாங்க. அது மாத்திரல அவர் பார்த்தவங்களாம் கிண்டல் பண்றாங்க, கேலி பண்றாங்க, பரியாச. அவர் சிநேகிதர் 3 இருந்து அவர் ரொம்ப பரியாசம் பண்றாங்க. அதனாலதான் சொல்றாரு, என் உடல், என் குடல் கொதித்தது, உபத்திர நாட்கள் என்ன பிடித்து கொண்டதுன்னு சொல்றாரு. அவ்வளவு பொத்திரம் பாடுகள், அவரை போல யாருக்கும் பாடு இல்லை. அந்த மாதிரி பாடுன்னு யாருமே ஆண்டுகள் நினைச்சிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட உபத்திரம் வந்துச்சு. ஆனாலும் அவர் என்ன சொல்றாரு, கர்த்தர் தீவன் தலையின் மேல இருக்கு, அவர்
1: அருளினாலதான்
0: இருளை கடந்து போன. அவ்வளவு பெரிய இருள் அவளுக்கு வாழ்க்கையில, இருள் பயங்கரம். சென்னையில தூசிக்கிறாங்க, அப்புறம் மனைவி தூசிக்கிறாங்க, தூசிச்சவன் தேவன் ஜீவனை விடுன்றாங்க. அது மாத்திர என்ன என்ன என்ன என்னது, அவர் பிள்ளைகள் போயிட்டாங்க, சொத்து சோகம் ஒண்ணுமே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை. அது மாத்திர சரீரத்துல பயங்கரமான வியாதிகள், ஓட்டை வச்சு தெரிஞ்சிட்டு இருக்கிற அவ்வளவு கஷ்டங்கள், அவ்வளவு பாடுகள், அவ்வளவு நிந்தனைகள். அதை தான் சொல்ற, அதுதான் ஒரு இருள் தான். நம்ம வாழ்க்கையில காணப்படுற துன்பங்கள், தொல்லைகள் வரும்போது நமக்கு இருள் தான். ஆனாலும் அருளின வெளிச்சத்துல என்ன செஞ்சு எல்லாத்திலயும் இருளை கடந்து போறேன். அவ்வளவு பெரிய இருளா இருந்தாலும் அவர்கள் அருள் நான் வெளிச்சத்தினால இருள கடந்து போனேன் அப்படின்னு சொல்றாரு. இங்க சொல்றாரு முப்பத்தஞ்சு நாட்கள் என்ன பிடித்து கொண்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையும் கூட அவர் என்ன சொல்றாரு பாருங்க, யோபின் புஸ்தகம் 31:30
1: வாயினால் பாவம் செய்ய நான் இடம் கொடுக்கவில்லை.
0: அவ்வளவு புத்தரத்திலையும் பாடுகள்லயும் அவர் என்ன செய்யறாரு, வாயினால பாவம் செய்ய வாய்க்கு என்ன செய்யல இடம் கொடுக்கவில்லை. அவ்வளவு பாடுகள், மனைவி திட்டுறாங்க, பிரெண்ட்ஸ் திட்டுறாங்க, பிள்ளைகள் இல்ல, பத்திரங்கள் சொத்து சொகை எல்லாமே போயிருச்சு, எல்லாரும் பார்த்து நிந்திக்கிறாங்க, அவமானப்படுத்துறாங்க. ஆனாலும் அவர் என்ன செய்யறாரு, வாயினால பாவம் செய்யறதுக்கு என்ன செய்யல இடம் கொடுக்கவில்லை. அல்லேலூயா அல்லேலூயா. பாவத்துக்கு என் வாய இடம் கொடுக்கவில்லைன்னு சொல்றாரு. அதே போல அருமையானவர்களே, நம்ம வாயினால நம்ம இஷ்டம் போல பேசக்கூடாது. என்னெல்லாம் தோன்றுறதோ அதெல்லாம் நம்ம பேசவே கூடாது. இந்த உலகத்துல கொஞ்ச நாள் தான் இருக்கு போகுது. அதனாலதான் சங்கீதக்காரர் அதை தான் கேட்டாரு, 141:3.
1: கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும்,
0: என் வாய்க்கு காவல் வையும்,
1: என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும்,
0: உதடின் வாசல காத்துக்கொள்ளும். நம்ம என்னமோ இஷ்டம் போல பேசக்கூடாது. நம்ம என்ன பேசினாலும் கர்த்தர் பாக்குறாருங்க, பயம் நமக்குள்ள இருக்கணும். நிறைய பேர் நினைக்கிறது இல்ல, நம்ம பேசுற யாரு கேட்க முடியும், நம்ம என்ன வேணாலும் பேசலாம், ஏன் வாங்கி நான் என்ன வேணாலும் பேசுன்னு பேசுறாங்க. அப்படி பேசவே கூடாது. இப்ப பேசுறோம், அப்புறம் பேசுறோம், இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்படி பேசுறோம், அதுல புரட்டி புரட்டி நம்ம பேசவே கூடாது. என்ன என் வாயினால பாவம் செய்ய இடம் கொடுக்கவில்லைன்னு சொல்லி யோக சொல்றாரு. எவ்வளவோ பாடுகள், எவ்வளவோ பத்திரங்கள், பிள்ளைகளை 10 பேரை இருந்துட்டாரு, சொத்து சுகம் ஒண்ணுமே இல்லை, கட்டின மனைவியின் என்ன தேவனை தூசித்து உன் ஜீவனை இப்படின்னு சொல்லிட்டாங்க. கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திட்டுறாங்க, நீ இப்படி செஞ்சிருப்ப அப்படி செய்வீன்னு. யோக புத்தகம் படிச்சா தெரியும், அவ்வளவோ பாடுகள், ஆனாலும் அவர் வாயில்லால பாவஞ்சு இடம் கொடுக்கவே இல்லை. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்ல, என் வாய்க்கு காவலையும் என் உதடின் வாசல்களை காத்துக்கொள்ளுன்னு கேட்கிறார். நம்மள அப்படி கேட்கணும், ஆண்டவரே என் வாய்க்கு காவலையும் என் உதடின் வாசலை காத்துக்கொள்ளுன்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். அல்லேலூயா. முத பத்து செம்மையானவர்களுக்கு பிடிச்சா உதிக்கும், ரெண்டாவது கத்தில் பயந்தவங்களுக்கு நீதி சூரியன் அவங்க மேல உதிக்கும், மூணாவது என்ன சொல்ற யோ சொல்றாரு, என் தலையின் மேல தீமை இருக்கும், அவர் அருளில் வெளிச்சத்தினால இருளை கடந்து போனேன்னு சொல்றாரு. அவ்வளவு பாடுகள், அவ்வளவு புத்திரங்கள், ஆனாலும் என் வாயினால பாவம் செய்ய இடம், என் வாய்க்கு பாவம் செய்ய இடம் கொடுக்கவே இல்லைன்னு சொல்றாரு. நம்மனா 100 பேசியிருப்போம், அவர் ஒரு வார்த்தை கூட கர்த்தர் சொல்லல. அல்லேலூயா அல்லேலூயா. பாவம் செய்ய வாய்க்கு என் இடம் கொடுக்கலன்னு சொல்றாரு. அவர் பாவம் செய்ததே இல்லை. அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் அவர் ரெட்டிப்பாய் ஆசீர்வித்தார், நாம் போகும் வழி அறிவார், அவர் சோதித்த பின்ன பொன்னாக விளங்கின்னு சொன்னார். நீங்கள் தான் அப்படி சொல்ல முடியுமா? அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது யோசித்து பாருங்க. கர்த்தரை முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். 4வதாக மீகாவின் புஸ்தகம் 7:8.
1: என் சத்துருவே,
0: என் சத்துருவே,
1: எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே,
0: என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே.
1: நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன்,
0: நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன்,
1: நான் இருளிலே உட்கார்ந்தால்,
0: நான் இருளிலே உட்கார்ந்தால்
1: கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார்,
0: கர்த்தர் என் வெளிச்சமா இருக்கிற. ஹலேலூயா சொல்றாரு. இருளிலே உட்கார்ந்தாலும் கர்த்தர் என்னை சுற்றிலே எப்படி இருக்கிறாரு, வெளிச்சமா இருக்கிறார். பாத்தீங்களா, நம்ம கர்த்தருக்குள்ள இருப்போமானால், நம்ம இருளில் இருந்தாலும் கர்த்தர் நம்மளை சுற்றி வெளிச்சமா இருப்பார். சமாதானம் சந்தோஷம் உள்ளத்து நிறைஞ்சிருக்கும், வெளிச்சமா இருப்பேன். என்ன நம் உள்ளத்துல சமாதானம் சந்தோஷம் நிறைஞ்சிருக்கு. ஒரு பக்கம் பயங்கரமான பிரச்சனைகள், போராட்டங்கள், உத்தரங்கள் வந்தாலும் கர்த்தர் நம்மளுக்கு என்ன சரி, அவர் சுற்றி வெளிச்சமா இருக்கிறேன். என்ன நமக்குள்ள பெரிய சமாதானம் சந்தோஷம், நம்மளை செவிச்சுட்டே இருப்போம், தூச்சிட்டே இருப்போம், கர்த்தரம் கூட பேசிக்கொண்டே இருப்பார். அலையிலுயா அதான் சொல்றாரு. நான் இருளில் உட்கார்ந்தாலும் சத்துருவே நீ என்ன செய்யாத, சந்தோஷப்படாத. நான் இருளில் உட்கார்ந்தாலும் கர்த்தர் என்னை சுற்றிலும் வெளிச்சமா இருக்கிறார், நம்மோட பேசுவார், நம்மளை ஆற்றுவார், தேற்றுவார், ஆறுதல் படுத்துவார், சமாதானப்படுத்துவார், சந்தோஷப்படுத்துவார். அந்த இருள், அந்த இருளாகிய நம்ம கஷ்டங்கள், கண்ணீர்கள், இருள்ங்கிறது கஷ்டத்தை குறிக்குது, வியாதி குறிக்குது, பிரச்சனை குறிக்குது, உபத்திரத்தை குறிக்குது. அந்த இருள் நம்மளை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ளவே முடியாது. எத்தனை பெரிய இருளாக இருந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை அவமானங்கள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், கர்த்தர் நமக்குள்ளே இருந்தார்னா நம்மளை சுற்றி வெளிச்சமா இருப்பார். எப்படி நம்மளை பேசுவார், ஆற்றுவார், தேற்றுவார், ஆறுதல் படுத்துவார், சமாதானப்படுத்துவார். கர்த்தர் பெரிய கிருபையினால் நமக்கு அது வந்து பெருசாவே தெரியாது. அல்லேலூயா. அதுதான் கர்த்தரை பார்த்து முழுமையாய் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். சத்துருவே சந்தோஷப்படாத, நான் இருள் உட்கார்ந்தாலும் கர்த்தர் என் சுற்றில் வெளிச்சமா இருக்கிறேன். சரி, அவர் வெளிச்சம் எப்படிப்பட்டவர், வாசித்து பாரு. ஏசாயா புத்தகம் 60:20.
1: கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார்.
0: அவர் வெளிச்சம் எப்படி இருக்கும்? நித்திய வெளிச்சம். அது என்னைக்கும் குறைவா கொஞ்ச நாள் இருந்துட்டு கொஞ்ச நாள் விலகிற வெளிச்சம் இல்ல. கர்த்தர் நித்திய வெளிச்சாரியமான அவர்கள். கொஞ்ச நாள் கூட இருந்துட்டு கொஞ்ச நாள் விளைவிட்டு விளைவிட்டு போக மாட்டார். அதான் சொன்ன உன்ன விட்டு விளக்கு ஒன்ன கைவிடுதலின்னு சொன்ன. நம்மளா பத்து வழங்கினாத்த நம்ம பாவம் செய்யுமா? நம்ம பாவம் கத்த விட்டு நம்மளை பிரிச்சிருது. நம்ம பாவம் செஞ்சு நம்ம ஆண்டு பிரிமலா காரியம் செய்யும் போது நம்மளை கத்திர விட்டு நம்ம பாவம் தான் கத்திர விட்டு பிரிக்குது. கத்திர ஒரு நாள் நம்மளை விட்டு என்ன செய்ய மாட்டாரு? விளைவே மாட்டார். உபாகம் புஸ்தகம் 31:8 வாசித்து பாருங்க.
1: கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர்.
0: கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர்.
1: அவர் உன்னோடே இருப்பார்.
0: அவர் உன்னோடே இருப்பார்.
1: அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை.
0: அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை.
1: உன்னை கைவிடுவதும் இல்லை.
0: கைவிடும் இல்லை.
1: நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம்.
0: நீ பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். உன்னை விட்டு என்ன விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். நம்ம பாவம் செய்யும் போது நம்ம பாவம் கத்துடி முகத்தை என்ன செஞ்சிருது? மறைச்சிருது. ஏசாயின் புஸ்தகம் 59:2. அவர் சொன்னார் ஒண்ணு விட்டு விளக்குதும் ஒண்ணு கைவிடுவதும் இல்லைன்னு இருக்காரு. ஆனா பாவம் செய்யும் போது நம்ம பாவம் தான் கர்த்தர் முகத்தை மறைக்கிறது.
1: உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது.
0: எது மறைக்குது? நம்முடைய பாவங்கள் தான். அவர் நம்மளை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார். சொன்னது அவர் சொன்னதே தான். அவர் நம்ம விட்டு நம்ம எப்பயுமே நம்மளை விட்டு விலக மாட்டார். நம்ம பாவம் செய்யும் போது நம்மளை கர்த்தர் விட்டு நம்ம பாவம் அவரை விட்டு பிரிச்சிருது. நம்முடைய அக்கிரமம் அவரை விட்டு பிரிச்சிருது. நம்ம பாவம் செய்யாத அக்கிரமணம் செய்ய கர்த்தரை விட்டு நம்ம ஒரு நாளும் பிரிய மாட்டோம். ஹல்லேலூயா. அதே அவர் எப்படி இருப்பாரா? நித்திய வெளிச்சமா இருப்பார். வாசிங்க ஏசாயா 60:20.
1: கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார்.
0: கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறாரு? நித்திய வெளிச்சம்.
1: துக்க நாட்கள் முடிந்து போகும்.
0: துக்க நாட்கள் முடிந்து போகும். அதுதான் மீகா சொல்றாரு. சத்துரே நீ சந்தோஷப்படாத, நான் இருள் உட்கார்ந்தாலும் கர்த்தர் என்னை சுற்றி வெளிச்சமா இருப்பேன். என்ன இருள் என்ன? அவனுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள், உபத்திரங்கள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் வெளிச்சமா இருக்கிறார். என்ன? அவர் நம்ம கூட பேசுவார், நம்மளை ஆற்றுவார், தேற்றுவார், ஆறுதல் படுத்துவார், சமாதானப்படுத்துவார், சந்தோஷப்படுத்துவார். ஒரு நிமிஷம் கூட விட்டு விலகவே மாட்டார். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையெல்லாம் கண்ணீர் வேதனையில் வரும்போதுதான் தேவனை ஆற்றி தேற்றி ஆதரப்படுத்தி சமாதானப்படுத்துவார். ஏனை கலங்கிறேன் சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தையிலையும் பேசுவார். அதுபோல கர்த்தர் அதே தான். கர்த்தருவே பற்றி என்ன செய்ய சந்தோஷப்படாத, நான் இருளில் உட்கார்ந்தாலும் கர்த்தர் என்னை சுற்றி வெளிச்சமா இருக்கிறார். அவர் வெளிச்சமா இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. என்ன வெளிச்சம்? நித்திய வெளிச்சம். ஹல்லேலூயா. கர்த்தர் வெளிச்சம் என்ன வெளிச்சம்? நித்திய வெளிச்சம். அந்த அளவுக்கு ஏன் சொன்னார் தெரியுமா? என்ன கொணாதீசங்கள் தெரியுமா? மீகான் புஸ்தகம் 1:8.
1: இது நிமித்தம் நான் புலம்பி அழுவேன். பறி கொடுத்தவனாகவும் அம்மனமாகவும் நடப்பேன். நான் ஓரிகளைப் போல ஊளையிட்டு ஆந்தைகளைப் போல அலறுவேன்.
0: இப்ப நம்ம தேசத்தில் நடக்கிற காரியங்களுக்கு மீகா இருந்திருந்தானா நிறைய போல ஊளையிட்டு கண்ணீரோடு செபிச்சிருப்பார். அது எதை குறிக்குது? அந்த அளவுக்கு அவர் செபித்திருப்பார், கண்ணீரோடு செபிச்சிருப்பார். தேசத்தில் நடக்கிற பாடுகளை பார்த்து கண்ணீர் வடிச்சிருப்பார், வேதனை பட்டிருப்பார். நம்ம அந்த அளவுக்கு இல்ல. தேவன நோக்கி கண்ணீரோடு செய்வேன், தேசத்துக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சே, என் தேசத்துக்கு இப்படி ஒரு பொல்லா பந்துருச்சேன்னு சொல்லி புலம்பி அழுதிருப்பாரு.
1: பறி கொடுத்தவன்
0: ஒரு பறி கொடுத்துட்டா என்ன செய்வாங்க? அழுவ மாட்டாங்க. ஒரு பொருள் ஏதோ பறி கொடுத்துட்டாங்க, நாங்க எப்படி அழுவாங்க? அதை போல அழுவேன், பறி கொடுத்த போலவும்
1: அம்மனமாக நடப்பேன். நான் ஓரைகளை போல ஊளையிட்டு.
0: நான் ஓலையில என்ன? நரி போல. நீ பார்த்துருக்க மாட்டேன், எங்கூர் பக்கம் நரி ஊளையிடும். ஊளையிட்டு
1: ஆந்தைகளை போல அலறுவேன்.
0: அலரும் இல்லையா? அந்த மாதிரி அலறுவேன்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு அத்தேசத்து மேல அன்பு, பாசம், பற்றுதல் அப்படிதான் சொல்றாரு. நமக்கு அந்த தேசத்து மேல பற்று, பாசம், பாசம் வரும். நம்ம மாநிலத்தின் மேல, மாநிலத்தில் எத்தனையோ பேர் நேரம் படுக்க இடமில்லாம உட்கார இடமில்லாம கண்ணீர் ஓடி இருக்கிறாங்க. அவங்களை போர்க்கில் நம்ம நல்லவங்க கிடையாது. கத்திர கிருவை நம்மளை காத்து கொண்டிருக்கிறாரு. அவங்களுக்கு நம்ம அழியது புலம்பி செவிக்கணும். ஒவ்வொரு நாளும் செவிக்கணும். அவங்களுக்கு அவங்க செபிக்கணும். நம்ம மக்கள், நம்ம சகோதர சகோதரிகள் கண்ணீர் வடிக்கிறாங்க. எத்தனை பேர் படுக்க இடம் இல்லாம இருந்த சாமெல்லாம் தொலைஞ்சு போய் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் போராடி செபிக்கணும். அப்படித்தான் மீகா செபிச்சார். ஆண்டவரை இயேசுக்கு சொன்னார். எசேக்கியேல் புஸ்தகம் 22:30.
1: நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக
0: ஒரு
1: மனுஷனை தேடினேன்
0: ஒருவனையும் காணும் ஒரு மனுஷனை தேட ஒருத்தர் கூட இல்லைன்னு சொல்லி கத்த புலம்புறார். கண்ணீர் வடிக்கிறார். என் பக்கத்தில் எத்தனையோ மக்கள், 130 கோடி மக்கள் இருக்காங்க, ஆனா திறப்பில் நிக்க ஒருத்தரையும் காணுமே. இந்த தேசத்துல விட்டா இந்திய தேசத்துல 130 மக்களுக்கு வேற இருக்காங்க, ஆனா திறப்பில் நின்று அழுது செபிக்க யாருமே இல்லையே. என் ஜன அழிந்து போறாங்களே, என் தன வேதனைப்படுறாங்களே, இவங்களுக்காக யார் கண்ணீர் வடிக்க இல்லையன்னு சொல்லி தேவன் கண்ணீரோடு நம்மளை பார்த்து கேட்கிறார். சொல்லலம்மா ஆண்டவரே, நான் இருக்கிறேன் ஆண்டவரே, என் தேசத்துக்காக நான் செபிக்கிறேன், மாநிலத்துக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே, என் சடங்குகள், என் சகோதர சகோதரிகள் என் எல்லாம் கஷ்டப்படுறாங்கப்பா, நான் கண்ணீர் வடிக்கிறேன்னு சொல்லுமா ஆண்டவரே. சொல்லலாம். முதல் செம்மையாடல் மேல கத்தர் வெளிச்சம் உதிக்கும். ரெண்டாவது கத்தர் பாய்ந்தது மேல நீதியின் சுரி உதிக்கும். மூன்றாவது அவர் அருளின் வெளிச்சத்தினால இருளை கடந்து போனேன்னு சொல்றாரு. கத்தடி வெளிச்சம் யோவுக்கு இருளை கடந்து போறது வெளிச்சமா இருந்தாரு. நான்காவதாக மீகா சொல்றாரு, என்ன இருளில் உட்கார்ந்திருந்தாலும் கத்தரினை சுற்றி வெளிச்சமா இருக்கிறார். கடைசியாக யாத்திரா புஸ்தகம் 10 22 23 வசனம்.
1: தன் கையை வானத்துக்கு நேரே நீட்டினான்,
0: மோசே தன் கைகளை வானத்துக்கு நேரே நீட்டினார்,
1: அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று.
0: எகிப்து தேசம் முழுவது என்ன செஞ்சான், 3 நாள் காரில் உண்டாயிற்று.
1: 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை, இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோவெனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது.
0: அல்லேலூயா. எகிப்து முழுவதும் எப்படி இருந்துச்சு, 3 நாள் இருள், ஒருத்தரும் கூட உட்கார்ந்த இடத்த விட்டு எழுந்திருக்கல, அவர்களை சுற்றி இருள் இருந்தது. ஆனா இஸ்ரேல் மக்களுக்கோ வெளிச்சம் இருந்தது. அதே போல கத்திர அண்டி கொள்ற மக்களுக்கோ வெளிச்சம் இருக்கு. ஆனா கொஞ்ச காலத்துல கோபம் பற்றியவரை அண்டி கொடுற யாவரும் பாக்கியவான்கள். கத்திர அண்டி கொடுற மக்களுக்கு எப்படி இருக்கும், வெளிச்சம் உதிக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கத்திரக்குள்ள இருக்கிற மக்களுக்கு வெளிச்சம் உதிக்கும். இஸ்ரேல் மக்களுக்கு அன்னைக்கு வெளிச்சம் உதித்தது. கத்திர அண்டி கொடுற யாவருக்கு வெளிச்சம் உதிக்கும். கத்திர முழுமையா அண்டி கொள்ளுவோம், கத்திர தேடுவோம், பைபிள் வாசிப்போம், தேவன முழுமளந்தோடு அவர் அண்டி கொள்ளும், பாசிங்க இருப்போம், செவம் பண்ணுவோம், துதிப்போம், ஆண்டவர் ஆராதிப்போம், நமக்கு வெளிச்சமா இருப்பார். அல்லேலூயா. உலகத்து எத்தனையோ பாடுகள் புத்திரங்கள் வந்தாலும் கர்த்தர் நமக்கு எப்படி இருப்பாரு, வெளிச்சமா இருப்பார். ஏசாயின் புஸ்தகம் 4:5
1: அப்பொழுது கர்த்தர் சியோன் மலையில் உள்ள
0: எல்லா
1: வாசஸ்தலங்களிலும்
0: அதன்
1: சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்துவிட்டு எரியும் அக்னி பிரகாசத்தையும் உண்டாக்குவார்.
0: யார் மேல, சபை மேல. ஹல்லேலூயா. யாரெல்லாம் சபைக்கு சபை கூடுவதை விட்டு விடாம யாரெல்லாம் சபைக்காக பேசப்படுறீங்களோ உங்க மேல என்ன செய்யும், என்ன இருக்கும், வெளிச்சம் இருக்கும். பகலில மேக சம்பவம், இரவில் அக்கினி பிரகாசிக்கும் உங்க மேல. அதுதான் கத்தடி வேதம் சொல்லுது. சபை கூடுவத விட்டாதீங்க. எபிரேயின் புஸ்தகம் 10:25
1: சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம்.
0: ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணும், புத்தி சொல்ல கடவோம். சபை கூடி விட்டுற கூடாது. அதனால கத்தர் இஸ்ரேல் மக்களுக்கு வெளிச்சமா இருந்தார். முதல்ல யாருக்கு, செம்மையானவர்கள் கத்தர் வெளிச்சம், இருளை தேவனுடைய வெளிச்சம் உதித்தது. ரெண்டாவது கத்திற்கு பயப்படுற மேல நீதி சரி உதித்தார். மூன்றாவது யோகக்கு எத்தனையோ பிரச்சனை மத்தியில கத்தோட தலைமையில தீபா இருந்துச்சு. அது என்ன செய்ய, அவர் அருளின வெளிச்சத்தினால கடந்து போனேன், இருளை கடந்து போனேன்னு சொன்னார். அல்லேலூயா. நான்காவதாக மீகா சொல்றாரு, நான் இருளில உட்கார்ந்தாலும் கத்து என்ன சுற்றிலும் வெளிச்சமா இருக்குன்னு சொல்றாரு. அஞ்சாவது இஸ்ரேல் மக்களுக்கு என்ன இருந்துச்சு, சுற்றிலும் வெளிச்சமா இருந்துச்சு. அருமையானவர்களே, நம்மளும் கத்திட்ட ஒப்பு கொடுப்போமா, ஆண்டவரே நான் இதுவரைக்கும் செபிச்ச செவ்வாயில் ஆண்டவரே இனிமேல என்னை ஒப்பு கொடுக்கிற முழுமையா செவிக்கு அர்ப்பணிக்கிறாண்டவரே, எனக்கு கிருபின் ஆவியை தாரும், விண்ணப்பத்தின் ஆவியை தாரும், நான் கண்ணீரோடு செவிக்கணும் எசப்பா, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர் பார்க்கல கண்ணீரோடு செவிப்பமா, என் வேதத்தை வாசிக்கக்கூடிய கிருபை எனக்கு தாங்கப்பா, என் காலங்கள் வேஸ்டா போயிடுச்சு, எத்தனையோ காலங்கள் வேஸ்டா போயிடுச்சு ஆண்டவரே, இனிமேல் நம்முடைய கரங்களை நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுவோமா, கத்த நிச்சயமா நம்ம ஆசீர்வதிப்பார்.
1: நம் யாவரும் கத்த நோக்கி பார்த்து இந்த நேரத்தில் ஜெபம் செய்வோம். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பிரைஸ் அல்லாஹ். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். இதோ இருள் பூமியையும் காரிரு ஜனங்களையும் மூடும், ஆனாலும் மேல் கர்த்தர் உதிப்பார். பிரைஸ் அல்லாஹ். நாம் இருள் பூமியையும் காரிரு ஜனங்களையும் மூடும், ஆனாலும் மேல் கர்த்தர் உதிப்பார். யாருமே கர்த்தர் உதிப்பார் என்பதை குறித்து அருமையாக ஆவியன் நம்மோடு கூட பேசினார். இருள் என்பது இந்த காலத்தில் தோன்றியிருக்கிற பயங்கரமான உபத்திரங்களையும் கொள்ளை நோய்களையும் அது குறித்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நாம் சொல்லாமா, ஆண்டவரே என் மேல் அந்த வெளிச்சம் உதிக்கட்டும். யார் மேல் அந்த வெளிச்சம் உதிக்குமாம்? செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். நாம் சொல்லாமா, என்னை செம்மையானவனாக மாற்றும் ஆண்டவரே. உடைய நல்ல ஆவி என்னை செம்மையான உங்க வழியிலே பாதையிலே என்னை வழி நடத்துவதற்கு உமது ஆவியானவரை என் மீது ஊற்றும் என்று சொல்லி நம் யாவரும் கர்த்தர் நோக்கி பார்த்து நம்ம ஜபம் செய்ய போகிறோம். தேங்க்யூ லார்ட். செம்மையானவனாய் என்னை மாற்றும். இரண்டாவது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர் மேல் அந்த நீதியின் சூரியன் உதிக்கும். தீமையை விட்டு விலகுவது கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டுமாய் நான் வெறுக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னாரே. அப்பா, நான் நமக்கு பயந்து வாழக்கூடிய ஒரு இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. எனக்கு போதியும் ஐயா, உமக்கு பயப்படுகிற வழியில நடந்து செல்லக்கூடிய ஒரு இருதயத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்போமா. மூன்றாவது, யோபுக்கு கர்த்தர் வெளிச்சத்தை அருளினார். கர்த்தரின் தீபம் யோபுடி தலையின் மேல் பிரகாசித்தது. ஆம், கர்த்தர் அருளிய வெளிச்சத்தினால் யோபு தனக்கு வந்த இருளை உபத்திரத்தை கடந்து சென்றார். அது காரணம் என்ன? யோபின் தலையின் மேல் கர்த்தருடைய வெளிச்சம் உதிக்க காரணம் என்ன? யோபு தன் வாயினால் பாவம் செய்யவில்லை. நாம் சொல்வோமா, ஆண்டவரே நானும் பாவம் செய்யாதபடிக்கு என் வாய்க்கு காவல் வையும், என் உதரின் வாசலை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. நான்காவது, மீகா சொன்னார், நான் இருளில் உட்கார்ந்த கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். காரணம் என்ன? அழிந்து போகிற ஆத்மாக்களை குறித்து ஒரு பாரம், அலறுவேன், ஊலையிடுவேன். நம் திறப்பு நின்று ஜெபிக்க நம்ம அர்ப்பணிப்போம் ஆண்டவரே. நீர் எப்ப எழுப்பினாலும் நான் ஜெபிக்கன்னு ஒப்புக் கொடுக்கிறேன்ப்பா. எந்த இரவில் நீர் என்னை எழுப்பினாலும், எந்த அதிகாலையில நீர் என்னை எழுப்பினாலும் ஐயா, நான் ஜெபிக்க என்னை தருகிறேன். என்னை ஜபாவினால், கிருபையின் ஆவினால், விண்ணப்பத்தின் ஆவியினால் நிரப்பும் என்று சொல்லுமா. ஐந்தாவதாக, எகிப்திற்கு காரில் உண்டானது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாசஸ்தலங்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இன்றைக்கு ஆம், சபையின் மேல் வெளிச்சம் பிரகாசிக்கும். நம் சபையிலே அங்கத்தினர் சபைக்குள் இருந்தால், சபைக்குள் நாம் அடங்கியிருந்தால், தேவ பிரசன்னத்தில் மூழ்கியிருந்தால், தேவ பிள்ளைகள் ஐக்கியத்தில் இருந்து நாம் ஜெபித்துக் கொண்டே இருந்தால், அந்த வெளிச்சம் நம்மே பிரகாசிக்கும். வாய் திறந்து சொல்லும், என்னை மாற்றும் ஐயா. எல்லாம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை நோக்கி பாருங்கள், என்னை மாற்றும், என்னை மாற்றும். தகப்பனே, இதோ இருள் பூமியும் காரில் ஜனங்களையும் மூடும், ஆனால் உண்மையில் கர்த்தர் உதிப்பார் என்று சொன்னீரே. எங்கள் மேல் வெளிச்சம் உதிக்கிட்டும். எங்களை ஒவ்வொருவரும் செம்மையானவர்களாக மாற்றிவிடும் ஐயா. உங்க நல்ல ஆவி எங்களுக்குள் கொடுத்து செம்மையான வழியிலே அடியாரை நடத்தணும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப உமக்கு பயப்படும் பயத்தை எங்களுக்கு அதிகமாய் தாரும் ஆண்டவரே. நீர் பார்க்கிறீர் என்ற இந்த பயத்தை எங்களுக்கு அதிகமாய் ஏசப்பா தரணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். யோபின் தலையின் மேல் தீபம் பிரகாசித்தது. நீர் அவருக்கு வெளிச்சத்தை அருளினீரே, எங்களுக்கு இந்த வெளிச்சத்தை அருளுவீராக. நாங்களும் எங்கள் உதடினால் எங்கள் வாயினால் பாவம் செய்யாதபடிக்கு இயேசப்பா எங்களை பாதுகாத்தல்லும். மீகா எப்படியா ஆத்மாக்கு அலறி புலம்பி அழுது ஜெபித்தார்.

உட்கார்ந்தால் நீர் அவருக்கு நித்திய வெளிச்சமாய் இருந்தீரே. எங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் நீர் வர வேண்டுமே அப்பா. அப்பா எங்களுக்கு கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க. இஸ்ரவேல் மக்களுக்கு அவங்க வாசஸ்தலத்தினே வெளிச்சம் இருந்தது ஆண்டவரே. எகிப்திற்கு காரில் இருந்தது ஆண்டவரே. இன்றைக்கு சபையாகி எங்கள் மேலே, உம்முடைய ஜனங்களா எங்கள் மேலே அந்த வெளிச்சம் பிரகாசிக்கணும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் சபை கூடி விட்டுவிடாத படிக்க ஐக்கியத்திலே இருக்க உம்மோடு அவங்க எங்கள் ஐக்கியம் பிதாமாகிய தேவனோடு குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கவும், தேவ பிள்ளைகளும் ஐக்கியமாய் ஒரே மனதை இருக்கவும், ஐக்கியத்திலே வளரவும் எங்களுக்கு கிருபை கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டு இந்த வார்த்தையை கேட்டு இதோ ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். சிறு கூட்டமாக இருந்தாலும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணுவீராக. இந்த வார்த்தை டிவியில் ஏற்றுக்கொண்டிருக்கிற, இப்போது பார்த்து கொண்டிருக்கிற, எஃப்எம் ரேடியோவில் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாருமே, இது யூடியூப்ல, வீமோல, இன்னும் எந்த சமூக வலைத்தளங்கள் மூலமாக இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கிறார்களோ கேட்கிறார்களோ, அத்தனை பேர் மீதும் வெளிச்சம் பிரகாசிப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நீ செய்ய போவதற்காக நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. ஆம், கர்த்தருடைய அது நல்ல ஆவிதான் நம்மை செம்மையான வழியில் நடத்துவார். தேங்க்யூ லார்ட். வாய் திறந்து நம்ம எல்லாம் கேட்போம். ஆவியானவர் எனக்குள் வார்.

0: செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆவியான உதவியை நாடுகிறாரோ, இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அளவில்லாமல் இறங்கி வருவாராக. வானங்கள் திறக்கப்படுவதாக, பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மழை இறங்கி வருவதாக. வாங்க ஆவியானவரே, இறங்கும் இறங்கும் இறங்கும் இறங்கும் இறங்கும் இறங்கும்.
1: ஜீசஸ், அக்கினி அக்கினி அக்கினி அக்கினி, தேவ பிரசரம், தேவண்ட மகிமை, தேவண்ட கிருபை திகழ்ந்து கிளட்டும் ஐயா. மகத்தான காரியத்தை செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. பொறுப்படுத்திக் கொள்ளும் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க, ரட்சிங்க, பரிசுத்தால் நிரப்புங்க, பக்தி வரத்தாங்க, ஜெபிக்க துதிக்க உதவி செய்ங்க. வியாதிகள் நோய்கள் பலவீனங்கள் நீங்கி போட்டு, மந்திரம் செவனை உடைத்து போட்டு, பிசாசுங்க அழிந்து போட்டு, வேலையில மக்கள் வேலை கொடுங்க. திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பாய் தரணும், சம்மான் இல்லாத மக்கள் சம்மான் தரணும். கடன், கண்ணீர், வேதனைகள், துன்பங்கள், தொல்லைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க ஆண்டவர். தொழிற்சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. யாவரஞ்சர குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. கேசுவர்க்க மக்கள் வெற்றி தாங்க ஏசப்பா. உங்க மகத்துவள நாமத்தை மகிழ்படுத்துங்க ஏசப்பா. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, படிக்கிறவர்களின் ஞானத்தை தாங்க ஆண்டவரே. உங்களோட வல்லமை இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டு ஆண்டவர். ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ், உங்க மகத்துவள நாமத்தை மகிழ்படுத்துங்க. மழையினால யாருக்கும் பாதிப்பு உண்டாக கூடாது ராஜா. பெரிய காரியத்தை செய்யுங்க. உங்க நாம் மகிழ்படட்டும். எல்லா துதி கனமாக்கும் சொல்றோம். எங்கள் அன்பு ராஜா ஏசப்பா நாமத்துல தாழ்மையாடு கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
2: நம்முடைய 24 மணி நேரம் ஜப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜபையனை நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா, யாராவது ஒருவர் நேரத்தில் ஜப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜபிப்பார்கள். 81 44 192 192 8144192192 ஈஸியாக மனசில் வச்சுக்கலாம். 8144192192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பரில் எப்போ வேணால் நீங்கள் கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமாதிரி வெளியே ஒழியத்துக்கு போயிடுவோம், நாங்களாம் சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடுவோம். ஒருவேளை நீங்கள் தேவையோடு ஏதாவது நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை சொல்ல நீங்கள் ஃபோன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களே அந்த ஃபோன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்களும் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஜபங்களை உங்கள் ஜப குறிப்புகளை நீங்கள் சொல்லி ஜபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜப வேர் உங்களுக்காக பாரத்தோடு ஜபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயும் 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 944-30780-19, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர், 1049010000229 என்ற எண்ணிக்கோ. ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க் குன்னூர் 1331001000024 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
4: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திரத்திலே பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431001, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குனூர் 6431001, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is asinkaram@gmail.com. Our website is andalusers.in. God bless you.

பார்த்தேன் ஆவியானவரே, இப்பொழுது யார் யாரெல்லாம் எனக்கு அந்த வெளிச்சம் வேண்டும் ஆண்டவரே? யோபுக்கு கொடுத்த வெளிச்சம், மீகாவுக்கு கொடுத்த வெளிச்சம், இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்த வெளிச்சம்.

0: வாசிக்க கேட்ட 91 சங்கீதம் 3 வசனம்.
1: அவர் உன்னை வேண்டனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்புவிப்பார்.
0: ஆமா மாணவர்களே, இந்த பொல்லாங்க நிறைந்த உலகத்துல வாழ்றோம். இனிமேல் அடிக்கடி வரப்போது நிறைய கஷ்டங்கள், கண்ணீர்கள், ஆபத்துகள், பெத்துக்கள் நிறைய இருக்கும். ஆனாலும் கத்தர் நினைச்சு, கத்தர் தேடுறவங்களை நினைச்சுறாரு, வேடண்டி கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்பிப்பார். இன்னும் உமைக்காரம் நோய் வந்தாலும் சரி, தேங்காய் காய்ச்சல் இருந்தாலும் சரி, கொரோனா கொள்ளை நோய் வந்து என்ன கொள்ளை நோய் உலகத்தில் வந்தாலும் ஆண்டவராக இயேசுக்கு திரும்பி வேடண்டிய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கி நம்மளை என்ன செய்வாரா, தப்பிப்பார். அல்லேலூயா. நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வந்து கத்தரை மாத்திர உறுதியை பற்றி கொண்டா போதும், எந்த கொள்ளை நோய் நம்மளை தொட முடியாது. எந்த வேடன் யாரு பிசாசு அமைக்கிற கண்ணிக்கு நம்மள விலக்கி காத்துக்கலாம். பிசாசை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கொள்ளை நோய் பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதான் சொல்லு, வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கி நம்ம தப்பு வைக்கிற தேவன் நம்முடைய தேவன். கலங்க வேண்டாம், அவர் உறுதியா பற்றி பிடித்து கொள்ளணும். நம்ம செவத்தில் உறுதியை தரித்திருக்கணும். வேத வாசிக்கப்பிலையும் குடும்பச்சவம் பண்றதுலயும் எல்லாருக்கும் வீட்லயும் குடும்பச்சவம் பண்ணணும். அப்ப கத்த வேலடிச்சு காத்து கொள்வாரு. அல்லேலூயா. யார் வீட்டிலாம் குடும்பச்சவம் பண்றோமோ வேலடிச்சு கத்தர் காத்து கொள்வார். நம்ம நடந்தாலும் உட்கார்ந்தாலும் சபத்தோடு துதியோடு இருக்கும்போது எந்த வேடன் யாரு பிசாசு வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் நம்ம தப்பிப்பார். அது மாத்திரம் வாசிக்க கட்ட சங்கீத புஸ்தகம் 49 சங்கீதத்துல 15 வசனம்.
1: ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார்.
0: பாதாளத்தின் வல்லமைக்கு என்ன செய்கிறார், நம்மள தப்புவித்து மீட்பார்.
1: அவர் என்னை ஏற்றுக்கொள்ளுவார்.
0: பாதாளத்தின் வல்லமைக்கு நம்மளை தப்புவித்து மீட்பார், அவர் நம்மள ஏற்றுக்கொள்வார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா. பாதாளம் நம்மள என்ன செய்ய முடியும், ஒரு நாளும் மேற்கொள்ள முடியவே முடியாது. பாதாளத்தின் வல்லமைக்கு நம்மளை தப்பிவித்து மீக்கிற தேவன். எந்த பாதாளமும் நம்ம மேற்கொள்ள முடியாது. எத்தனை பாதாளங்கள் நமக்கு வந்தாலும் நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வாசிக்கிறோம். 6:8 வாசித்து பாருங்க. பாதாளம் பின் செல்லுமாமா, அப்படி வந்தாலும் நம்மளை என்ன செய்ய, பாதாளத்தின் வல்லமைக்கு நம்மளை தப்பிவித்து மீக்கிற தேவன்.
1: நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது.
0: பாதாளம் என்ன செஞ்சிச்சு, அவன் பின்னால சென்றுச்சு. இங்க என்ன சொல்றாரு கர்த்தர், நமக்கு பாதாளத்தின் வல்லமைக்கு நம்மள என்ன செய்யறாராம், தப்புவித்து மீட்பார். அல்லேலூயா. மீட்பார் மாட்டில நம்மள என்ன செய்வாராம், நம்மள அவரு ஏற்றுக்கொள்ளுவார. எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா. நம்ம எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம், நம்ம எதை பார்த்தும் பயப்பட, பாதாளம் ஒரு நாள் மேற்கொள்ள முடியாது, பாதாளம் தொடவே முடியாது. ஒவ்வொரு நாள் நம்ம செபிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், கர்த்தரோடு இருக்கணும், வேதத்தை வாசிக்கணும், வீட்டுல குடும்பச்சவம் பண்ணணும். எப்போது நம்ம வீட்டுல நம்ம உள்ளத்துல நம்ம செபிச்சு துதிச்சுட்டே இருந்தோம்னா எந்த பாதாளமும் மேற்கொள்ள முடியாது, எந்த கொள்ளை நோய் நம்மள மேற்கொள்ள முடியாது, எந்த வேடனுடைய கண்ணி நம்மள மேற்கொள்ளவே முடியாது. அதை பார்த்து நம்ம என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா கடைசி நாளுடைய காரியங்கள் இப்ப நடந்து கொண்டிருக்கு. மலேசியால எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரம் வெள்ளம், நீங்களா பாத்திருப்பீங்க, பயங்கரமான வெள்ளம் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்குது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் அவருடைய பிள்ளைகள் என்ன செய்வார், எல்லாத்திலையும் தப்புவித்து நம்மள என்ன செய்யறாரு, காக்கிற தேவன். எதை பார்த்து நான் பயப்பட வேண்டாம். நம்ம எல்லாம் செபிக்கணும், அதிகமா செபிக்கணும், அதிகமா தேவனோடு உறவாடணும், அதிகமா ஆண்டு பாதத்துல காத்திருக்கணும். அது மாத்திர காலையில எந்திரிச்சு காத்து கர்த்தருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுத்து செபிச்சுட்டு தான் நம்ம வெளியே போகணும். அப்ப தேவ

நான் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன். ஆமேன். அன்பானவர்களே, இந்த நாளில் கூட இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் நாம் இழந்து போகலாம், ஆனால் பரலோக ராஜ்யத்தை இழந்து போகணும் என்று சொன்ன நரகத்துக்கு தான் போகணும், நரக படுகொலிக்கு தான் போகணும். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும் என்று இயேசு சொன்னார். அந்த ராஜ்யத்திற்கு போக விரும்புகிறீர்களா, அல்லது பரலோக ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்களா? அன்பானவர்களே, எதை நீங்கள் இழந்து போனாலும், உங்க வீட்டை இழக்கலாம், உங்களுக்கு அருமையானவர்கள் இழந்து போகலாம், பணத்தை இழக்கலாம், வேலையை இழந்து போகலாம், சொத்து சுகத்தை இழந்து போனோம், ஆனால் பரலோகத்தில் மாத்திரம் நம்ம இழந்து போகவே கூடாது. இன்றைக்கு அர்ப்பணம் செய்யுங்க. ஆண்டவரை கர்த்தர் நமக்கு அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த பரலோகத்தை இழந்து போயிடக்கூடாது பிரியமானவர்களே. யார் யாருக்கெல்லாம் அந்த ராஜ்யத்தை ஒரு ஆயுதம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை தான் நாம் கேட்டோம். முதலாவது, யார் அந்த பரம ராஜ்யத்தை விரும்புகிறார்களோ அவர்களுக்கு அந்த ராஜ்யத்தை ஒரு ஆயுதம் பண்ணுகிறார். அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயுதம் பண்ணினாரே. ஆம், மேலானவர்களை விரும்புவோமா, பரலோகத்தை விரும்புவோமா? ஆண்டவரே, அந்த மேலான பரலோகத்துக்கு நான் வர வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை அர்ப்பணம் செய்வோமா? அன்பானவர்களே, இந்த உலகத்தை அல்ல, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகுவதை நாடி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். விரும்புவோமா? ஆண்டவரே, என்னுடைய ஆசை இந்த பூமி கிடந்த காலத்தில் இருக்கக்கூடாது, நான் பரலோகத்தை விரும்ப வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி அர்ப்பணிங்கள். இரண்டாவதா, யாருக்கு அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணுகிறாராம், அவரிடத்தில் அன்புக்குரியவர்களுக்கு முழு ஹிருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் யார் யாரெல்லாம் இயேசுவிடத்தில் அழியாத அன்பு கூறுகிறோமோ அவர்களுக்கு அந்த ராஜ்யத்தை அவர் ஆயத்தம் பண்ணுகிறார். மூன்றாவதா, யாருக்கு அந்த ராஜ்யத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிறாரா, அவர்களுக்கு ஊழியம் செய்கிற இயேசுக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு அந்த ராஜ்யத்தை தேவன் ஆயத்தம் பண்ணுகிறார். எப்படி இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும்? மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். கவனத்தோடும் ஜாக்கிரதையோடும் இயேசுக்கு நீங்கள் உண்மையாய் ஊழியம் செய்யும் பொழுது உங்களுக்கென்று ராஜ்யத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார், ஆயத்தப்படுத்துகிறார். இரவு பகல் அங்கு இல்லை, சூரிய வெளிச்சம் தேவையில்லை, தேவடைய மகிமின் பிரகாசம் உங்கள் மேல் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். சொல்லுவோமா, ஊழியத்தை அசட்டை பண்ணி இருக்கிறோமா, சரிவர ஊழியத்துக்கு வராம செய்யாம இருக்கிறோமா? அன்பானவர், இன்றைக்கு அந்த ஊழியத்தை செய்ய, கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள். என்ன பிரச்சனையும் பார்க்காதீங்க, கர்த்தருக்காக ஊழியம் செய்ய உங்களை அர்ப்பணியுங்கள். நான்காவதா, யாருக்கு அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணுகிறாராம், மற்றவர்களுக்கு உதவி, தரித்திரருக்கு, ஏழை எளியவர்களுக்கு யார் எல்லாம் இறங்கி உதவி செய்கிறார்களோ அவர்களுக்காக அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் சொன்னார், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதற்கொண்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யம் என்று சொன்னார். யாருக்கு அந்த ராஜ்யம்? ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறவர்களுக்கு, தரித்திரருக்கு இறங்குறவர்களுக்கு. இன்றைக்கு அர்ப்பணம் செய்வோம். எனவேதான் கர்த்தர் சொன்னார், பயப்படாத சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். இன்றைக்கு அர்ப்பணம் செய்வோம். அந்த நான்கு காரியங்களுக்காக அர்ப்பணம் செய்து தேவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள திவிரிப்போம். நன்றி பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக உமை நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே. அப்பா, என் பிதாவின் வீட்டில், வான் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று சொன்னீரே அப்பா. அந்த பரலோகத்திற்கு வர என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த பரம ராஜ்யத்தின் மீது, அந்த நித்திய வீட்டின் மீது எங்களுக்கு ஒரு வாஞ்சையை தாரும் ஆண்டவரே. அப்ப அந்த வாஞ்சை விருப்பத்தை எங்களுக்கு தாரும். பூமியில் உள்ளவர்கள் மேலானவை நாடுகள் சொன்னீரே, உம்மீது நாட்டத்தை எங்களுக்கு கர்த்தர் கொடுப்பீராக ஆண்டவரே. உம்மிடத்தில் நாங்கள் அழியாத அன்புடனே முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறக்கூடிய அந்த அன்பை எங்களுக்கு தாரும் ராஜா. நாங்கள் உமக்கென்று உண்மையோடு உத்தமத்தோடு ஊழியம் செய்யக்கூடியவர்களை எங்களை மாற்றும் ஆண்டவரே. உம்மிடத்தில் பெற்ற ஊழியத்தை நாங்கள் செய்ய கண்ணும் கருத்துமாயிருக்க எங்களுக்கு உருப்பை கொடுங்க அப்பா. ஏழை எளிய மக்களுக்கு நாங்கள் உதவி செய்யக்கூடியவர்களாய், தரித்திரருக்கு இறங்குறவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. அப்ப அந்த வசனத்தை கேட்டு அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் எல்லார் மீதும் கர்த்தருடைய கரம் இயேசுவின் நாமத்தில் கடந்து வருவதாக இப்பொழுது அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஆயத்தப்படுத்தும் ஐயா. அந்த பரலோக ராஜ்யத்தின் மீது ஒரு வாஞ்சை இப்பொழுது கர்த்தர் உருவாக்குவீராக. தேங்க்யூ லார்ட். ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் எல்லார் மீதும் கர்த்தருடைய ஆவியின் ஒரு விசை கடந்து வரும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஆவியின் இறங்கி அப்ப அந்த வசந்தத்துக்கு அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை தொடுவீராக, வருகைக்கு ஆயத்தப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். அப்படி செய்ய போவதற்காய் கோரி நன்றிகள் அப்பா. நன்றி நன்றி நன்றி நன்றி. வேதம் சொல்லுகிறது, இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒரு தேவனே. ஆம், பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அவர் கரத்தில் அர்ப்பணம் செய்து அவர் நோக்கி பார்த்து கூப்பிடுவோமா, பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள வந்து தங்குங்கப்பா, நான் பரலோகத்திற்கு வர வேண்டும் ஆண்டவரே.

ஐயா எனக்குள் வர வேண்டும் ஆவியானவரே. எவ்வளவு நேரங்களை காலங்களை வீணாக்கிட்டேன்ப்பா, என்னை மன்னியும். உன் மீது வாஞ்சி எனக்கு உருவாக்கும், தேவன் மேல் வாஞ்சி எனக்கு உருவாக்கும் ஆண்டவரே. தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நான் அவருக்கென்று உமக்கென்று உண்மையை ஊழியம் செய்ய எனக்கு அந்த பெலத்தை கொடுங்க ஆவியானவரே. ஏழை மக்கள் மீது நான் தரித்திர நினைத்துக் கொள்ள முடிக்கும், அவர் உதவி செய்ய முடிக்க அந்த அன்பை என் உள்ளத்துல ஊற்றும். வாங்க பரிசுத்த ஆவியானவரே என்று சொல்லி வாஞ்சியோடு நம்ம கேட்போமா. பிரைஸ் தி லார்ட்.

0: அக்கிரியை போடுங்க ஆண்டவர், அக்கிரியை போடுங்க ஆண்டவர், அக்கிரியை போடுங்க ஆண்டவர், அக்கிரியை போடுங்க ஆண்டவர். பல்லமேல் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. அக்கிரியை போடுங்க ஆண்டவர், அக்கிரியை போடுங்க ஆண்டவர். கபரி கபரி கபரி கபரி கபரி கபா ஈக்கபார் ஈக்கபார் ஈக்கபார் ஈக்கபார் ஈக்கபார் ஈக்கபார் ஈக்கபார் ஈக்கபார் ரபாலபார் ரக்கலபார் சீச சீச சீச சீச சீச சீச வல்லமை இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டு சீச சீச சீச வல்லமை இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டும் அப்பா இறங்கட்டும் அப்பா. வல்லமையினால் நிரப்புகிறாக, அக்கிலா நிரப்புகிறாக, தே பிரசவத்தால் நிரப்புகிறாக, மகிமையினால் நிரப்புகிறாக, அக்கிலா நிரப்புகிறாக. ஆண்மை கண்களை திறந்துருங்க ஆண்டவரை, திறந்துருங்க, அறிந்து கொள்ளட்டும், அண்டி கொள்ளட்டும், உமக்கிடத்தில் அன்பு கொள்ளட்டும் ஆண்டவர். ஓ சீச சீச சீச சீச சீச சீச வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. உமை துதிக்கிறமை போற்றுகிறமை வாழ்த்துகிறோம் வணங்குறமையா. நீர் நிரப்பி கொண்டிருக்கிறீங்கப்பா, எங்க பலத்தில அல்ல ஆண்டவரே, பராக்கத்தில் அல்ல, நீர் நிரப்பி கொண்டிருக்கிறீரப்பா. உமக்கு மகிமராஜா, நிரப்பி கொண்டே இருங்கப்பா, நிரப்பி கொண்டே இருங்கப்பா. மனக்கண்களை திறந்துடுங்க, பிரகாச மனக்கண்களை தந்துடலும். ஆன்மீக கண்களை திறந்துடுங்க, திறந்துடுங்க, திறந்துடுங்க, திறந்துடுங்க. இன்னும் இன்னும் இன்னும் ஆண்டவர், இன்னும் ஆண்டவர் பேசுங்கப்பா, பிள்ளையோடு பேசுங்க ஆண்டவர், பிள்ளையோடு பேசுங்க ஆண்டவர், பேசுங்க ஆண்டவர, பேசுங்க ஆண்டவர, பேசுங்க ஆண்டவர, பேசுங்க ஆண்டவர. அன்பாய் வழிநடத்துறீங்க பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த மக்களை ஆசீர்வதிங்கப்பா. வல்லமையில் நிரப்புங்க, அக்கில் நிரப்புங்க. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பாத மக்கள் மனம் திரும்பணும், கொடப்படாத மக்கள் கொடப்படணும், தேவனை தேடாத மக்கள் தேவனை தேடணும். பரிசுத்த பாதையில் நடத்தும் ஐயா, பரலோகசியா மாற்றுங்கப்பா. அக்கினி மாறாந்து காத்துக்கோங்க, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பது செய்யுங்க ஏசப்பா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா, ஏசப்பா, ஏசப்பா. என்ன நோயா இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா, என்ன பலம் இருந்தாலும் குணமாக்குங்க ஏசப்பா. மந்திர சக்திகள் பொல்லாத ஆவிகள் எல்லாம் அதமாக்கிப்படுங்க, அபத்தமாக்கிப்படுங்க, நிர்மலமாக்கிப்படுங்க ஆண்டவர். வல்லமை இறங்கட்டும், வியாதிகளை குணமாக்கும் ஆண்டவர். இப்படி வல்லமை எல்லாருக்கும் இறங்கட்டும், வியாதியை குணமாக்கும் அப்பா, நோய் குணமாக்கும், பலன்ட்ட குணமாக்கும். மந்திரம் செய்வனைகள் எல்லாம் உடைத்து படுங்க, பிசாசுங்க எல்லாம் அழித்து படுங்க, அதமாக்கி போடுங்க. கட்டப்பட்ட மக்கள் விடுதலை செய்யுங்க, கண்ணீரோடு இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க. ஆண்மை கண்கள் திறந்துடுங்க, அறிந்து கொள்ளும், எண்ணிக்கொள்ளுமை சார்ந்து கொள்ளுங்க ஆண்டவர. அப்பா வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க, குழந்தை பாய்க்கெல்லாம் சௌரி குழந்தை பாய்த்தாங்க, திருமணம் நடக்காத சகுல திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. மாய மந்திர சக்தி எல்லாம் அழித்து போடுங்க, கட்டப்பட்ட மக்கள் விடுதலையாக்கப்படட்டும் ஐயா. ஜீவனுள்ள தேவனையுமே துதிக்கிறோம், துதிக்கிறோமே. தொழிற்சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றித்தாங்க, பாவத்திலையும் சாபத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க, கண்ணீரில் இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க. படிக்கிறவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ஆண்டவரே. உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க ஐயா, பலத்த அற்புதங்களை அடையாளம் செய்யுங்க. உங்க மகத்துமில்ல நாம மாத்திரம் மகிழ்படட்டுமே, எங்களுக்கல்ல கத்தாவே, எங்களுக்கல்ல, உங்க பரிசுத்த நாம மகிழ்படுவதாக கத்தாவே. எங்க பிள்ளைகள் யாரும் பெயிலாக கூடாது ராஜா, எல்லாருமே நல்ல மதிப்பினாங்க பாஸ் பண்ணணும் அப்பா. எல்கேஜியிலிருந்து யூனிவர்சிட்டி வரைக்கும் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் பாஸ் பண்ணுங்க, நாம மகிழ்படணும், யாருமே பயிலாக கூடாது ராஜா. உங்க நாம மாத்திரம் மகிழ்படட்டும். பரலோகத்தின் தேவனே, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க, மகிமையான கரிச்சிங்க, ஆசீர்வதித்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க. வேண்டி குழுதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரிச்சிங்க, ஆசீர்வதிங்க. எல்லா துதி கனமாக்கி முக்கிய செலுத்துறோம், ஏஸ்பானாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
1: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவியிலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜபக்குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜபக்குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்ட் போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவதைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு உங்க நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சிங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவு இருக்கும் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12 பார் 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: கர்த்தர் என் வாழ்க்கையில் செஞ்ச ஒரு அற்புதத்தை இந்த வேலையில உங்களுக்கு நான் ஒரு சாட்சியா சொல்ல ஆசைப்படுறேன். நான் கன்சீவான 3வது மாசத்துல இருந்து எனக்கு யூரின்ல இன்ஃபெக்ஷன் இருந்தது. அந்த இன்ஃபெக்ஷன்னால நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். என்னால நடக்க முடியாது. யூரின் போகும்போது ரொம்ப பெயின் ஆகும், ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னால எந்த வேலையுமே செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். டாக்டர்கிட்ட போய் நான் கன்சீவ் ஆகும் டெஸ்ட் பண்ற டாக்டர்கிட்ட டெஸ்ட் பண்ணும் போது எனக்கு யூரின்ல பாக்டீரியாவோட அளவு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அளவு பார்த்தா மில்லியன்ல அளவுல இருந்தது. அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா அது டெலிவரி டைம்ல உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகும். அந்த இன்ஃபெக்ஷன் அதிகமாக கூடாது, கம்மி ஆகணும். பாக்டீரியாவோட அளவு கம்மி ஆகணும். இல்லைன்னா அது வந்து ஜாஸ்தி இருந்ததுன்னா கிட்னிக்கு இல்லைன்னா யூட்ரஸ்க்கு ப்ராப்ளம் ஆகும்னு சொன்னாங்க. ரொம்ப வலியில கஷ்டப்பட்டேன். அந்த இன்ஃபெக்ஷன் மாறுறதுக்காக டாக்டர் எனக்கு டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க. டேப்லெட் சாப்பிட்டும் எனக்கு அந்த வலி நிக்கல. என்னால நடக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்போ அக்காங்கிட்ட வந்து நான் ஜெபிக்க வந்திருந்தேன். அக்காங்கிட்ட சொன்னேன், அக்காங்க எனக்காக ஜெபம் பண்ணாங்க. ஜெப எண்ணெயும் ஜெப தண்ணியும் ஜெபிச்சு கொடுத்தாங்க. இதை நீ வந்து டெய்லி யூஸ் பண்ணுமா அப்படின்னு சொன்னாங்க. அக்காங்க சொன்ன மாதிரி நான் அதை யூஸ் பண்ணிட்டு வந்தேன். ஜெபிச்ச எண்ணெயும் அந்த தண்ணியும் நான் யூஸ் பண்ணது வந்து எனக்கு அந்த வலியும் அந்த எரிச்சலும் இல்ல, நல்லா இருந்தது. ஆனா எனக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்து கண்டினியூவா இருந்தது. டாக்டர் வந்து யூரின் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அந்த டெஸ்ட்ல பார்த்தா எனக்கு அந்த பாக்டீரியா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க அந்த இன்ஃபெக்ஷனுக்கு. அதனால ரொம்ப வலியில கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். டாக்டர் அப்ப வந்துட்டு ஒரு டைமும் ஃபர்ஸ்ட் ஒரு டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க. ஒரு 10 டேஸ் சாப்பிட சொன்னாங்க. சாப்பிட்டுட்டு மறுபடியும் நீங்க டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க பாக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப மறுபடியும் அந்த 10 டேஸ் நான் அந்த டேப்லெட் சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஒரு யூரின் டெஸ்ட் எடுத்துட்டு போகும்போது கூட அதுல அதே அளவு தான் பாக்டீரியா இருந்தது, கம்மியாகவே இல்லை. நான் டாக்டர்கிட்ட கேட்டேன், டாக்டர் நான் வந்து எனக்கு இப்ப அந்த மாதிரி வலியெல்லாம் இல்ல, எனக்கு பெயின் எதுவுமே இல்ல, நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஆனா டாக்டர் சொன்னாங்க, இல்ல இல்ல உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் அதிகமா இருக்கு, இந்த இன்ஃபெக்ஷன் வந்து கண்டிப்பா கிளியர் ஆகணும், இல்லைன்னா உங்களுக்கு அது பின்னாடி ப்ராப்ளம் ஆகும், டெலிவரி கூட கண்டிப்பா சிசரியன் தான் பண்ற நிலைமை ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் டாக்டர் வந்துட்டு வேற ஒரு டேப்லெட் எழுதி கொடுக்கல, அதை சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி ஒரு 5-6 டைம் டாக்டர் வந்து டேப்லெட் மாத்தி மாத்தி எனக்கு எழுதி கொடுத்தாங்க. ஒவ்வொரு வாரம் சாப்பிட சொல்லுவாங்க, மறுபடியும் ஒரு டெஸ்ட் எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. அந்த டெஸ்ட்ல பார்க்கும் போது அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து கம்மியாகவே கிடையாது, அதிகமாயிட்டு தான் இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். 8 மாசம் வரைக்கும் நான் இப்படிதான் மாத்திரைங்களை மாத்தி மாத்தி சாப்பிட்டுட்டு இருந்தேன். என்னோட குழந்தையோட வளர்ச்சிக்கு நான் மாத்திரை சாப்பிட்டதை விட இந்த இன்ஃபெக்ஷன் கிளியர் ஆகணும்னு தான் அதிகமா மாத்திரை சாப்பிட்டேன். 8வது மாசம் ஆகும்போது ரொம்ப இன்ஃபெக்ஷன் அதிகமா தான் அந்த ரிப்போர்ட்ல காமிச்சது. அப்ப டாக்டர்கிட்ட போய் நாங்க கேட்டோம், டாக்டர் இப்படியே வந்து இன்ஃபெக்ஷனுக்காகவே நாங்க மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன், அதனால வந்து குழந்தைக்கு ஏதாவது பாதிக்குமா அப்படின்னு கேட்டோம். ஆனா டாக்டர் வந்து அவங்க சிவியரா சொன்னது என்னன்னா இன்ஃபெக்ஷன் கிளியர் ஆகணும், அப்பதான் வந்து டெலிவரி ஈஸியா இருக்கும், இல்லைன்னா வேற ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடும், கண்டிப்பா சிசரியன் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் டாக்டர் சொன்னாங்க. ரொம்ப நான் கலங்கி போயிட்டேன், என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ரொம்ப பயந்துட்டேன். எனக்கு என்ன பயம்னா நான் டேப்லெட் ஜாஸ்தி எடுக்கிறதுனால குழந்தைக்கு ஏதாவது தொந்தரவாயிடுமா அப்படின்ட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆனா டாக்டர் அதை அவங்க கேர் பண்ணிக்காம வந்து அந்த கிளியர் ஆகணும் அப்படின்றதுக்காகத்தான் டேப்லெட் ஜாஸ்தி எழுதி கொடுத்தாங்க. ரொம்ப கலங்கி போயிட்டு நான் வந்து அக்காங்கள்கிட்ட வந்து ஜெபிக்கலாம்னு சொல்லி வந்தேன். அப்ப வந்து பிரதர் இருந்தாங்க. பிரதர் எனக்கா எங்கிட்ட கேட்டாங்க, நான் இதெல்லாம் சொன்னேன் அவங்கள்ட்ட. அப்ப அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு மெடிக்கல்ல ஒர்க் பண்ற ஒரு சிஸ்டர் கிட்ட கேட்டு பாக்கலாம், இது என்னதுன்னு கேட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கூட எனக்காக போன் பண்ணி அந்த சிஸ்டர்கிட்ட பேசினாங்க. அவங்க கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றவங்க. அவங்க வந்து சொன்னாங்க, நீ என்ன டேப்லெட் சாப்பிட்டமா அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில் கேட்டாங்க. நான் 5 டைம் அப்படி சாப்பிட்டு டேப்லெட் எல்லாம் சொன்னேன். அவங்க நான் ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு உனக்கு சொல்றேன்னு சொன்னாங்க. அவங்க அந்த டாக்டர்கிட்ட பேசிட்டு மறுபடியும் எனக்காக போன் பண்ணி பேசினாங்க, இந்த டேப்லெட் வந்து நீ ஜாஸ்தி எடுத்திருக்க, கண்டிப்பா இது வந்து பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் ஆகும், அதனால நீங்க வந்து வேற யார்ட்டையாவது போய் நல்ல டாக்டரா பாருங்க, இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்க கூடாது அப்படின்னாங்க. ரொம்ப நாங்க கலங்கி போயிருந்தோம். அப்போ மறுபடியும் அக்கா கிட்ட வந்து நான் ஜெபிச்சேன். அக்கா வந்து எனக்காக ஜெபம் பண்ணாங்க, எப்படியாவது இந்த இன்ஃபெக்ஷன் வந்து மாறணும், ஏசப்பா சுகப்பிரசவம் ஆகணும், நார்மல் டெலிவரி தான் ஆகணும், சிசரியன் எந்த நாள்லயும் ஆகக்கூடாது, அது இல்லாம குழந்தைக்கோ இல்லாக்கோ எந்த தொந்தரவும் வரக்கூடாது, யூட்ரஸ்க்கோ கிட்னிக்கோ எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது, நீங்க ஒரு அற்புதத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அக்கா ரொம்ப எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு பாரப்பட்டு ஜெபம் பண்ணாங்க. ஒவ்வொரு டைம் எனக்காக வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணாங்க. வீட்டுக்கு வரும்போது கூட எனக்காக சுகப்பிரசவத்துக்காக அக்கா போராடி ஜெபம் பண்ணாங்க. அவங்களோட ஆலோசனைப்படி நாங்க வேற ஒரு டாக்டர்கிட்ட கூட நாங்க போய் பார்த்தோம். கரெக்டா நான் போய் பார்க்கும்போது 8வது மாதம் அக்கா கிட்ட ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்க போனோம். அங்க போய் பார்த்தோம்னா அந்த டாக்டர் எல்லா ரிப்போர்ட்டையும் பார்த்தாங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் அதிகமா இருக்கு, இதை நம்ம கிளியர் பண்றதுக்கான வழி என்னன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க. அவங்க சாப்பிட்ட கொடுத்த டேப்லெட் நான் ஒரு 3 நாள் தான் எடுத்தேன். அந்த டேப்லெட்க்கு அப்புறம் எனக்கு அது கிளியர் ஆயிடுச்சு. அதே மாதிரி அந்த இன்ஃபெக்ஷனும் குறைஞ்சிருச்சு. அது அக்கா வந்துட்டு தொடர்ந்து எனக்காக ஜெபிச்சுட்டே இருந்தாங்க. கரெக்டா 9வது மாதத்துல எனக்கு ஒரு நல்ல சுகப்பிரசவம், எசப்பா வந்து நல்ல ஒரு சுகப்பிரசவத்தை கொடுத்தாரு. நான் பயந்த மாதிரி எனக்கு சிசேரியன் ஆகல, நல்ல நார்மல் டெலிவரி ஆச்சு. பாப்பாக்கு கூட எந்த தொந்தரவும் இல்ல, நல்லபடியா நல்ல ஆரோக்கியமான குழந்தைய கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. கர்த்தர் பெரிய அற்புதத்தை என் வாழ்க்கையில செஞ்சிருக்காரு. நான் ஒவ்வொரு டைமும் சோர்ந்து போனப்போ ரொம்ப பாரப்பட்டு எனக்காக அக்காங்க ஜெபிச்சாங்க. சுகப்பிரசவத்தை கொடுத்த கர்த்தருக்கு நான் கோடான கோடி நன்றி செலுத்துறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: தம்முடைய கூடார மறவையில் என்னை ஒழித்து வைத்து
2: என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார்.
1: என்னை கண்மல் மேல் உயர்த்துவார். ஹல்லேலூயா. தீங்கு நாள்ல கர்த்தர் நினைச்சார் நம்மள, கூடார மறவையில் வச்சு நம்மள கண்மேல மேல நம்மள உயர்த்துகிற தேவன். ஆண்டவர்கிட்ட நம்ம அந்த அளவுக்கு வரணும். ஏதோ வந்துட்டோம், வந்து விசாம உட்கார்றாங்க, யார் வெள்ளப்படுவோம், என்ன செய்யறாங்க, அவங்க எத்தனை பேர் வராங்க, யாரெல்லாம் வராங்க, இதை நம்ம பார்த்துட்டு இருக்க நாட்களா. இந்த நாட்கள் இல்ல அருமையான, அந்த நாட்களா போயிருச்சு. ஒரு காலம் அப்படி இருந்தோம், யார யார் வரா, யார் போறா, என்ன செய்யறாங்க, எது செய்யறாங்க, பார்த்த நாட்கள் வேற. இப்ப காலங்கள் பொல்லாத ஆன அப்படின்னால நாட்களை காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். நம்ம சொல்றோம், நம்ம பிரயோஜனப்படுத்துறோமா இல்லையானு உங்களை ஏசப்பாதான் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஈசி நாள்ல வாழ்றோம். அதே மாதிரி அவர் சொல்றாரு, தீங்கினாலே என்னை கத்தரிச்சு தம்முடைய கூடார மறைவில் ஒழித்து கண்மேல் உயர்த்துவார். அதே பாருங்க, தாவீது வந்து அரசாங்கம் ஒவ்வொரு நாளும் தேடிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் தேடி தேடி தேடி அலைஞ்சது. ஆனா கத்திரர் கையில ஒப்பு கொடுக்கவே இல்லை. ஹல்லேலூயா. 1 Samuel 23:14
2: தாவீது
1: வனாந்தரத்தில் உள்ள
2: அரணான ஸ்தலங்களில் தங்கி சீப் என்னும் வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தார். சவுல் அனுதினமும் அவனை தேடியும்.
1: சவுல் என்ன செஞ்சாரா, அந்த காலத்து அரசாங்கம் தாவீது என்ன செஞ்சிச்சான், அன்னி தினமும் தேடியோ
2: தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை.
1: தேவன் என்ன செய்ய, சவுல் கையில ஒப்பு கொடுக்கவே இல்லை. அதுதான் சொன்னாரு, ஒன்றே நான் கேட்டேன், அதே நாடுவே உன் மகிமை பார்க்கும்படி. தேவனுடைய மகிமை எப்படி ஆசைப்படணும், தேவனுடைய பிரசன்னத்தை உணரணும், தேவன் என்னோடு பேசணும், தேவன் வாழ்க்கையை மாறணும். என் வந்துட்டு போற இப்படி இல்ல சுவாமி, என் வாழ்க்கை மாறணும். நம்ம தேவனுக்கு ஒரு சின்ன காரி சின்ன பலம் என்னன்னா, இப்படி நான் இதை செய்யல உட்கார்ந்துக்கிறோம். பலவீனத்தை மாற்றுகிறாரு, இயேசுக்கு தான் மாற்ற முடியும். நம்ம இந்த சின்ன பலன் அப்படியே உட்காந்துடுறோம், சின்ன பிரச்சனை அப்படியே உட்காந்துடுறோம், சின்ன குழப்பம் அப்படியே உட்காந்துடுறோம். எப்ப வளர போறோம், எப்ப ஆத்து வளரும், எப்ப இயேசுக்கிறதோடு வள போறோம், எப்ப இயேசுக்கு நமக்கு ஒரு தொடர் இருக்க போகுது, எத்தனை காலங்கள் வீண் பண்ணுவோம். அருமையானவர்களே யோசித்து பாருங்க, எத்தனை காலங்கள் நம்ம நாட்கள் வேஸ்ட் போகும், சும்மா இப்படியே துதிக்காம உட்கார்ந்துருது உட்கார்ந்து எத்தனை நாள் வேஸ்ட் பண்ண போறோம். இப்ப நாட்கள் பொல்லாத ஆன அப்படின்னால காலத்தை பிரயோஜனப்படுது. நாளைக்கு எப்படி வருமா, நாளைக்கு நம்முடைய அதல்ல. சின்ன சொல்லிடுறோம், சின்ன பிறனை கூட நம்ம சேவத்துக்கு வர கஷ்டப்படுறோம். பலவீனத்தை குணமாக்குறது தான் நம்ம சர்ச்சைக்கு வரோம். சில சின்ன பிறனை வீட்டில் உட்காந்துடுறோம், சின்ன வியாதினா வடி பலவீனம் அப்படி சின்ன பிரச்சனை வீட்டில் உட்காந்துடுறோம். நம்ம எப்ப இயேசுகிறது அறிய போறோம், எப்ப இயேசுகிறது வளர போறோம், எப்ப நம்ம ஆத்தம வளர்ந்து கனி இயேசுக்காக கனி கொடுக்க போறோம், என்னைக்கு கத்திரக்காக வாழ போறோம் சொல்லுங்க. தாவீது அதனால தான் சொல்றாரு, அன்னி தினமும் பவுல் சவுல் தேடியும் தாவீது என்ன சொல்ல, தேவனவர் கையில ஒப்பு கொடுக்கவே இல்லை, ஒப்பு கொடுக்கவே இல்லை. நமக்குள்ள வாஞ்ச வேணும், இயேசுக்கு மேல வாஞ்சி வரணும். வாஞ்சி வந்த கத்திரக்கா கட்டாயம் நம்ம செய்ய இருக்கவே முடியாது. கத்திற்காக ஒரு சின்ன வேலை விட செய்யாம இருக்க முடியாது. கட்டாயம் உங்களுக்கும் கத்திற்கு ஒரு உண்மையான தொடர் இருந்தால் நிச்சயமா கத்திற்கும் எதையும் செய்யாம இருக்கவே மாட்டோம். எப்ப ஆண்டு போகலாம், எப்ப ஆண்டு சன்னிதான போகலாம், எப்ப அவரை போய் துதிக்கலாம், எப்ப பாரு அவரை போய் பாடலாம், எப்ப அவரை செவிக்கலாம், எப்ப எப்ப நேரம் எப்ப இருக்கும், எப்ப இருக்கும். அப்படி வாஞ்சி நமக்கு வரும். கர்த்தருக்கும் நமக்கும் தொடர்பு குறைவா இருக்கிறனாலதான் நம்ம கர்த்தர்கிட்ட நெருங்கி வர முடியறது இல்ல. இன்னைக்கு நீங்க கேளுங்க அருமையானவர்களே, இந்த உலகத்துல ஒரு ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா என்ன செஞ்சிருக்க, உடனே பணத்தை சேமிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இது எதுக்குன்னு சொல்ல, பின்னால என் பிள்ளைகள் படிப்புக்கு உதவுங்க, என் பின்னால என் பிள்ளைகள் வேலைக்கு உதவுங்க, கல்யாணத்துக்கு உதவும் அப்படின்னு இது போடுறோம். நீ நித்தி நித்தி காலமா பரலோகத்துல வாழ போறீங்க, என்ன செய்ய போறீங்க? இந்த உலகம் நம்ம சொந்த இல்ல அருமையானவர்களே. உலகத்துல பொன் பொருள் நம்ம காப்பாற்றவே முடியாது. ஒரு நாள் நாட்கள் ஒரு நாள் வரும், இந்த உலகத்துல கத்தர் தேடினால் ஒளிய பரலோகத்துல போய் நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. நாளைக்கு நம்முடையதல்ல, நாளைக்கு எப்படி இருக்குமா தெரியாது. சின்ன சின்ன பிரச்சனை வந்தாவே நம்ம சோர்ந்துடுறோம், சின்ன சின்ன பலம் வந்தா அப்படியே உட்கார்ந்துடுறோம், சின்ன சின்ன இருந்தாலும் உட்கார்ந்துடுறோம். எப்ப நீ கத்திரிக்காய் எலும்பு போறீங்க? எப்ப எப்ப யோசித்து பாருங்க, தாவிது பாருங்க. அந்த அளவுக்கு தேவனை தேடினார் அருமையான. என்ன செய்ய போறோம்? கத்திர வர போறாரு. நீங்க செவிச்சாலும் செவிக்காட்டாலும் தேவனை தேடினாலும் தேடாட்டாலும் கத்திர வர போறார். அன்னைக்கு வந்து நீங்க என்ன செய்ய முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. ஐயோ நாட்கள் வேஸ்ட் பண்ணிட்டேன், வேஸ்ட் பண்ணி அழுதாலும் ஒரு வசனம் இருக்கு பாருங்க. எப்ரேயன் புஸ்தகம் 12:16 வசனம் பாருங்க, 16 வசனம். இன்னைக்கு நீங்க அமைதியா இருப்பீங்கன்னா ஒரு நாளைக்கு அழுதாலும் மனம் மாற முடியாது. இன்னைக்கு நீங்க அந்த நாட்களை மனசுல வச்சுக்கோங்க, செவிங்க, துதிங்க, கத்திருக்காக முழுமையா உங்களை அர்ப்பணிங்க. வாசிங்க,
2: ஒருவனும் பேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திரபாகத்தை வெற்றி போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று
1: தள்ளப்பட்டான். நீங்க அழுதாலும் கிடைக்காது. திரும்ப ஐயோ ஆண்டவரே இந்த நாட்கள் மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னை மன்னிங்கப்பா, நான் செவிக்காம போயிட்டேனே, நீங்க அழுதிங்கனாலும் கிடைக்காது.
2: அவன் கண்ணீர் விட்டு
1: கவலையோடு தேடியும் மனமாறுதலை
2: காணாமல் போனான்.
1: பாத்தீங்களா, மனமாறுதலை என்ன செய்ய போயிட்டான், காணாமல் போயிட்டா. அதுதான் உலகத்தின் வாழ்க்கை. நீங்க இப்படி நம்ம சொன்னா உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கும். இப்ப நம்ம அப்படி இருப்போம், ஒரு நாள் கண்ணீர் விட்டு அழுதாலும் மனமாறுதல் நம்மளால காணவே முடியாது. கொடுத்த நாட்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அதை நான் பாடு கேட்ட ஒன் தரணும், இதுவென்று உணரணும். எனக்கு ஒரு தரத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனை நாட்கள், எத்தனை நாட்கள், எத்தனை நாட்கள் வேஸ்ட் பண்ணு, எத்தனை நாட்கள் யோசிச்சு பாருங்க. தாவீது நம்ம கத்திர முன்னால வச்சிருக்கிறாரு. தாவீது செஞ்சாராம் 27:4 வாசிங்க, அவர் என்ன செஞ்சிருக்காரு பாருங்க.
2: கத்துடைய மகிமை பார்க்கும்படியாகவும்,
1: கத்துடைய மகிமை பார்க்கும்படியாகவும்,
2: அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும்.
1: எதுக்கு வந்தார் கத்துடைய ஆலயத்துக்கு? அவர் எதுக்கு வந்தாரு? கத்துடைய மகிமை பார்க்க முடியாகவும்,
2: அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும்,
1: கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும்,
2: நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம்,
1: நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம்
2: கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன்.
1: அவர் எதுக்கு அந்த ஆலயத்துக்கு பாருங்க, தேவனுடைய மகிமை பார்க்குவோம், ஆராய்ச்சி செய்வேன், ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவனுடைய ஆலயத்தில் தங்கி இருக்குதுவே. அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறோம்? தாவீது முன்னால் வச்சு பாருங்க, அதுதான் வசனம். ஏன்னா தாவீது வச்சு பார்க்கணும், நம்ம வாழ்க்கை எங்க இருக்குது, நம்ம எங்க இருக்கோம், அப்படி பார்த்தாதான் நம்ம கர்த்தருக்குள்ள வருவோம். ஏதாவது வாரம் உட்காந்து அப்படியே குளிஞ்சு உட்காந்துக்கிறோம், கைம கண்ணத்து மேல கை வச்சு உட்காந்துக்கிறோம், அப்படியே போயிடுறோம். அதனால யாருக்கும் உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, ஏசுவாக்கும் பிரயோஜனம் இல்லை. ஒரு நாள் வரும், ஐயோ செபிக்க முடியலையே, செபிக்க முடியல, அப்புறம் செபிக்க முடியாது, அப்புறம் நீங்க தேடினாலும் ஏசாமி பார்க்க முடியாது. அதுதான் ஒப்பு கொடுங்க. அதனால பாருங்க, தாவீது என்ன செஞ்சாராம், கத்தர் போன இடத்துல எல்லாம் காப்பாத்துறாரா. வாசித்து பாருங்க, 1 Kings 18:6.
2: தாவீது போன இடத்தில் எல்லாம்,
1: தாவீது போன இடத்தில் எல்லாம்
2: கர்த்தர் அவனை காப்பாற்றினார்.
1: தாவீது எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் கர்த்தர் என்ன செஞ்சாரா, அவரை காப்பாத்தினார். பாத்தீங்களா அருமையானவர்ல, நம்மளுக்கு கர்த்தருக்குள்ள இருந்தா கர்த்தர் போன இடத்தெல்லாம் காப்பாத்துவார். எங்கு போனாலும் கர்த்தர் நம்ம கூட நம்மளை காப்பாற்றுவார். பயங்கரமான காலத்துக்குள்ளாக நம்ம கடந்து வந்துட்டு இருக்கிறோம். நம்ம போன இடத்தெல்லாம் காப்பாற்றுவார், போன இடத்தெல்லாம் காப்பாற்றுவார். நமக்கு ஆண்டவர் சொல்லி தந்துட்டே இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. செவிக்காட்டா, ஐயோ செவிக்காலாம் ஜெபம் பண்ணுங்க, செவிக்காலாம் ஜெபம் பண்ணுங்க, சொல்லிட்டே தான் ஜெபிக்கிறேன். உங்களுக்கு அந்த வாஞ்சர், உங்களுக்கு அந்த விருப்பறணும். நான் என் இயேசுட பேசணும், என் தகப்பனோடு பேசணும், என்னை படைச்சரோடு பேசணும், எனக்காக ஜீவனை கொடுத்தோட பேசணும். சொல்லி சொல்லி நீங்க செவிச்சு ஆண்டு பிரியும் இல்ல. உங்களுக்குள்ள அந்த வாஞ்சோர் எத்தனை ஆபத்துல பிரித்து எடுத்திருக்காரு, எத்தனை வியாதியிலிருந்து பிரித்து எடுத்திருக்கிறாரு, எத்தனை பிரச்சனையிலிருந்து பிரித்து எடுத்திருக்கிறாரு, எத்தனை கண்ணியிலிருந்து பிரிச்சு எடுத்திருக்கிறாரு உங்களுக்கு அந்த வாஞ்சவன். எப்ப நீங்க ஏசமாட பேச போறீங்க, எப்ப தேவனிடத்துல பேச போறீங்க? மனிதர்கிட்ட எவ்வளவு நேரம் பேசுறோம், வெக்கப்படுறோமா? இல்ல. ஏன் தேவனிடத்துல பேசுறது மட்டும் வெக்கும், தேவனை தேடணும். தாவீது தேவனை தேடினார், அதனாலதான் சொல்றாரு ஆண்டவர் சொல்றாரு, அக்கா தாவி என்ன செஞ்சாரா, போன இடத்துல எல்லாம் தேவன் காப்பாத்தினார். ஹலேலூயா. அந்த தேவன் தான் உங்களுடைய தேவன், என்னுடைய தேவன், நம்முடைய தேவன். நம்மளையும் காப்பாத்துற எந்த பிரச்சனை பார்த்து நம்ம நினைச்ச வேண்டாம், பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹலேலூயா, ஹலேலூயா. நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது என்ன உண்டாயிருக்க பாருங்க, யெசாயா புஸ்தகம் 4:5.
2: அப்பொழுது கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும்,
1: எல்லா வாசஸ்தலங்களையும்,
2: அதன் சபைகளின் மேலும்,
1: அது சபைகள் மேலும்
2: பகலில் மேகத்தையும்,
1: என்ன செஞ்சாரா சபையில் மேல என்ன செஞ்சாரா, பகலில மேகத்தையும்
2: புகையையும் இரவில் கொழுந்து விட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார்.
1: இரவில் என்ன செய்யறா, அக்கினி கொழுந்து விட்டு பிரகாசத்தை உண்டாக்குவார்.
2: மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும்.
1: யாரெல்லாம் மகிமையா கத்துடி மகிமை தேடணும், கத்திற்காக வாழணும் சொல்றீங்களோ, உங்க மேல என்ன உண்டாயிருக்கும், காவல் உண்டாயிருக்கும். பிசாசங்களை தொட முடியாது, எந்த திருடனவங்களை தொட முடியாது, எந்த உங்களுக்கு விரோதமா யாருகள் மேலும் தொட முடியாது. மகிமையின் மேல, மகிமையான உள்ளவர்கள் மேல என்ன உண்டாயிருக்கும், காவல் உண்டாயிருக்கும். பகல்ல மேகஸ்தம்பம், இரவில்ல அக்கினி ஸ்தம்பம். கத்தரோடு யாரெல்லாம் இருக்கிறீங்களோ உங்களை பிசா தொட முடியாது, உங்களுக்கு உங்களுக்கு காவல் உண்டாயிருக்கும். மகிமையான மேல காவல் உண்டாயிருக்கும். திருடன் தொட முடியாது, பிசா தொட முடியாது, எந்த சாத்திரம் தொடவே முடியாது. ஹல்லேலூயா. கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இதுவரைக்கும் நம்ம ஆண்டோட வார்த்தை கேட்டோம், இப்போ நம்ம செபிக்க போறோம். செபிப்போமா? எங்க அன்பா நேசித்து வழி நடத்துறங்க தகப்பனே, கோடான குடி ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மக்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. கர்த்தருடைய கிருபை நாளும் தாங்கட்டும், நன்மையினால முடிச்சு விட்டு காத்துக்கொள்ளுங்க. இறக்க செய்யுங்க, கிருபை செய்யுங்கப்பா. ஒரு வாழ்க்கையிலும் தேவைகளையும் சந்திக்க முடியாது அப்படி செபிக்கிறோம் அப்பா. அவங்கள பார்த்து வந்து மன்றாடி கெஞ்சுறோம் ராச்சா. எத்தனையோ சனங்கள் கத்தாவே சமாதம் இல்லாம இருக்காங்க, சமாதத்தை தாரும், சந்தோஷத்தை தாரும் அப்பா. சமாதனால அண்டவரே குடிக்க போயிடுறாங்க, சமாதனால சினிமா பார்க்க போயிடுறாங்க. எத்தனையோ சனங்கள் அப்பா வாலிப பிள்ளைகள்லாம் ரட்சிக்க முடியாது, செபிக்கிறோம். வாலிப சகோதர சகல ரட்சித்தலுமே அப்படி பிள்ளையா மாத்துங்க. எங்க சிறு பிள்ளையெல்லாம் பாதுகாத்துக்கோங்க, பராமரித்துக்கோங்க. அன்பின் ஆண்டவரே மே நோக்கி கெஞ்சுகிறோம். ஆமா ஆண்டவரே, அப்ப படுக்க இடம் இல்லாம தெருவில்லாம் படுத்திருக்காங்களே, அவங்கெல்லாம் பாதுகாக்கணும், பராமரிக்கணும். அவங்க பிள்ளையெல்லாம் பாதுகாக்கணும் ஐயா. தெய்வீக கரை தாங்கணும், ஆசீர்வதிக்கணும், பெரிய காரியத்தை செய்யணும் ஆண்டவரே. நானே எல்லா டீச்சரை கத்தனை செய்ய, நீங்க எப்ப எங்களெல்லாம் படைச்சவர் நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான் எங்களுக்கு கிருபை தரணும் ஐயா. மே நோக்கி கெஞ்சுகிறோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாங்க சப்பா. அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க, கடன் கஷ்டங்களை மாத்துங்க, குடிக்கிற குடும்பத்துல விடுதலை தாங்க, குடி பார்க்கும்போது அசப்பாய் மாத்திருங்க அப்பா. அவளை பார்த்து பிடிச்சி செபிக்கிறோம். நேசருடைய கரம் தாங்கிட்டு நன்மையினால முடிச்சு விட்டு காத்துக்கொள்ள முடியாது, செபிக்கிறோம். நன்மையான எந்த இவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதியின் பிதாவளத்தை இறங்கி வருகிறது. மாறுதுமில்ல வேற்றுமையான எந்த நிலையிலும் சொன்னீரே ஐயாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். தகப்பனே கெஞ்சுகிறோம். மந்திர கட்டளை உடைச்சிப்படுங்க, பெலிசனத்தில் அழித்து போடுங்க, அதமாக்கிப்படுங்க சப்பா. நேசடிக்காரன் தாங்கட்டும் ஐயா. ஒவ்வொரு மந்திரவாதியும் ரட்சிக்கப்படணும் ஐயா, ரட்சிக்கப்படணும் ஐயா. தேவனே தேவனே உங்களை பாத்துல கெஞ்சுகிறோம் அப்பா. அவங்களை பார்த்து செவிக்கிற எத்தனை சாதுக்கள்லாம் இருக்காங்களப்பா, அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும், தேவனை அறிஞ்சிக்கொள்ளணும், தேவனை அண்டிக்கொள்ளணும்ப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸ்ல இருக்கிற மக்களுக்கு வெற்றி தாங்க, பிரிந்து குடும்பம் இணைக்கணும், சமாளாத குடும்பத்துல சமான் தரும். பிள்ளைகள் நல்லா படிக்கணும், சிறு பிள்ளைகளும் செவிக்கக்கூடிய பிள்ளைகள ஆசீர்வதிங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதிக்கான மகிமுக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையா கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமே. நம்ம சேர்த்த கேட்டாரு, சந்தோஷமா இருங்க.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாத மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 1049010000229 என்ற எண்ணிற்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
4: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க. ஊழியத்தின் விவரம் அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
6: பெரிய மாணவர்களே, உங்களின் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101 நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் acmkaram@gmail.com. அவர் வெப்சைட்

0: பரமராஜ்யத்தை நம்ம பிரும்பும் போது கத்திரி என்ன செய்யற, நம்முடைய தேவன் சொல்றதுக்கு அவர் என்ன செய்ய மாட்டாரா? வெக்கப்படவே மாட்டார்.
1: அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே,
0: அவரு நமக்கு வெக்கப்படும் மாத்திரம் இல்ல, கத்திரி என்ன செய்ய நமக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரு. அல்லேலூயா. அந்த ராஜ்யத்துக்கு தான் நீங்கள் நானும் போக போறோம். இந்த உலகத்தை இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்வோம், கத்திரி சொன்ன கட்டளை எல்லாம் கை கொண்டு நடக்கணும். அல்லேலூயா. அப்புறம் நமக்கு ஒரு ராஜ்யத்தை, நமக்கு ஒரு நகரத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதுக்கு தான் நீங்கள் நானும் போக வேண்டும். அதான் கர்த்தர் வேதம் சொல்றது. கொலோசியர் புஸ்தகம் 3:1-2.
1: நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால்,
0: கிறிஸ்து
1: தேவனுடைய வலது பாரசத்தில், வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவிலை தேடுங்கள். பூமியில் உள்ளவில் அல்ல, மேலானவிலை நாடுங்கள்.
0: மேலான காரியம் கர்த்தர் அறிஞ்சிக்கணும். நம்ம ஒரு நாள் எதை நாடணும், கர்த்தரை எப்படியாவது அறிஞ்சிக்கணும், கர்த்தரை தேடணும், கர்த்தருக்குள்ள அதிகமா எப்படி செவிக்கணும், எப்படி நெருங்கணும், அதைத்தான் நம்ம தேட வேண்டும். அதை தேடின வச்சுக்கோங்க. கர்த்தர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இவைகள் எல்லாம் கூட கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். நம்ம தேடுறதெல்லாம் ஆண்டவரே என் மனக்கண்களை திறந்து விடுங்கப்பா, எனக்கு ஆன்மீக கண்களை திறந்து உண்மை நான் பார்க்கணும், உம்முடைய குரலை கேட்கணும், உம்முடைய சித்தத்தை நான் செய்யணும் ஆண்டவரே, உண்மை போல நான் மாறணும் ஆண்டவரே, என்னை மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம மேலானவளை நாட வேண்டும். அப்ப நம்ம கர்த்தர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யம் நீதியும் தேடுங்க, அப்ப உங்களுக்கு என்ன செய்யறது கூட இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. எல்லா ஆசிரியத்தையும் சம்பூர்ண ஆண்டு நமக்கு தர வல்லவரா இருக்கிறாரு. நம்ம தேடுறது மேலானவளை தேடணும். நிறைய ஊழியத்திலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, பூமிக்குறி காசு அதை ஆண்டு தருவார், இதை தருவார், அதை தருவார் தான் சொல்றாங்க. அதை கட்டாயம் ஆண்டு தருவாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்கணும். பரிசுத்த பாவிச்சுற இடவிடாம செபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரத்தோட செபத்துல விழித்திருங்க. அப்ப அவர் நம்ம செபம் பண்ணிட்டே இருந்தா கத்திர தருவாரா தரமாட்டாரா? கட்டாயம் தருவார். நம்ம அவரை தேட வேண்டும், மேலானவர்களை தேட வேண்டும். கத்திர நிச்சயமா நம்முடைய தேவையெல்லாம் சந்திப்பாரு. எல்லாருமே தயவு செபிக்கிறவங்களா நம்ம மாறி குடும்ப செபம் இருக்கணும். ஆண்டவரை தேடணும், ஆண்டவரை அண்டிக் கொள்ளணும், ஆண்டவரோடு இருக்கணும். ஆண்டவர் பிரியமானதை நம்ம செய்யுமானா நிச்சயமா நமக்கு ஒரு குறையுமே வைக்கவே மாட்டார். அல்லேலூயா. அவர் பிரியமான ஒவ்வொரு மிசமும் நம்ம செய்யணும், அவர் தேடணும், எந்த குறையுமே வைக்க மாட்டார். அல்லேலூயா. தாவீது ராஜா சொல்றாரு, ஒன்றை நான் கேட்டேன் அதே நாடு, இயேசுவை நீர் மட்டும் போது, உண்மை நான் பார்க்கணும், உம்முடைய குரலை கேட்கணும், உம்முடைய சத்தத்தை கேட்கணும். இங்க கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்க வாழ்க்கையில எல்லாமே தருவார். 27:4
1: கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், கர்த்தருடைய மகிமையை பார்க்க முடியாது, அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும், நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம், கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன்.
0: ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். அப்படி ஒரு வாஞ்சேன். பூமிக்கு மேலாண்மை நாடுங்க. நீங்க மேலாவனை தேடும் போது உங்களுடைய தேவையெல்லாம் கர்த்தர் கட்டாயம் தருவார். உங்களுக்கு ஒரு நன்மை நிச்சயமா குறைபடாது. ஒன்றே நான் கேட்டேன் அதையே நாடுவேன், மகிமை பார்க்க முடிய ஆராய்ச்சி செய்வேன். எவ்வளவு அருமையா சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட வாஞ்சோடு நம்ம தேடுமானால் பரலோகத்துக்கு நமக்கு ஆண்டவர் ஆயத்தப்படி தருவார். நமக்கு ஒரு நகரத்தை ஆயத்தப்படி வைத்திருக்கிறார். அந்த ராஜ்யத்துக்கு நம்ம போவோம். அது மாத்திரம் இந்த உலகத்தில் நமக்கு எல்லாம் தருவார். கர்த்தர் முழு மனதோடு தேடுங்க. முழு மனதோடு, முழு ஆத்மத்தோடு, முழு பலத்தோடு தேடி பாருங்க. உங்க குடும்பத்துல ஒரு நன்மையும் குறையப்படாது. அது மாத்திரல, பல்லுரட்சியத்தை நம்ம போக முடியும். அவர் கைக்குள்ளான ஆடா இருக்கணும். அவர் விட்டு வலதுறமும் இடபுறையும் சாயக்கூடாது. ரெண்டாவது என்ன செய்யணும், அவர் ரத்தத்தினால கழுவப்படணும். இயேசுக்கு ரத்தம் நம்ம தெளிக்கப்படணும் ஒவ்வொரு நாளும். மூன்றாவது, அசுவில ராஜ்யத்தை பெறுகிறேன்னா பயத்தோடும் பக்தியோடும் என்ன செய்யணும், கிருபையை பற்றி கொண்டிருப்போம்னு சொல்லி வேதத்துல கேட்டோம். அது மாத்திர அவர் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் நம்ம தொழுது கொள்ளணும். கத்திர தொழுது கொண்ட நம்ம எப்படி என்ன செய்வோம், நம்ம ரட்சிக்கப்படுவோம். ரட்சிக்கப்பட்ட எங்க போவோம், பரலோக வெளிச்சத்துல நடப்போம். கடைசியாக பரம ராஜ்யத்தை என்ன செய்யணும், விரும்பணும். அல்லேலூயா. நமக்கு ராஜ்யத்தை அங்க என்ன செய்யறது, ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஒரு நகரத்தை நமக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. அப்படியான என்ன செய்யணும், மேலானத தேடணும். மேலானது என்ன, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும், துதிக்கணும், நம்ம உள்ள தலசி பார்க்கணும். அது மாத்திர கத்திர பிரிமில்லாத காரியத்துல விட்டு விலகி மேலானது நாட வேண்டும். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, மேலான கரித்தல் நாடணும். இந்த உலக கரித்துக்காகவே நம்ம வாழ்ந்த நாட்கள் போதும். மேலானது நாடுவோமானா பரலோகத்துல கர்த்தர் நிச்சயமா நமக்கு ஒரு இடத்த ஆயத்து பிடித்திருக்கு. அது மாத்திரம் இல்ல, என்ன செய்ய, ஒன்றே நான் கேட்டேன், அதையே நாடுவேன். ஒரே ஒரு பாக்கியம், கர்த்தரை பார்க்கணும், கர்த்தர் குரலை கேட்கணும். ஆண்டவரே, என் செவி திறந்து விடுங்க, என் கண்களை திறந்து விடுங்க, பிரகாச மனக்கண்களை தந்துருங்க, எனக்கு ஆண்மை கண்களை திறந்து உண்மையை பார்க்கணும். இப்ப பார்க்காம எப்படி ஆண்டவர் பரலோகத்துக்கு வர முடியும்? இப்ப நீங்க உண்மை பார்க்கணும், உங்களுடைய சத்தத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லி அதை ஒன்றே நான் கேட்ட, அதையே நாடு, அந்த வாஞ்சியோடு தாகத்தோடு இருப்போமானா நிச்சயம் பரலோர் ராஜ்யத்தில் நம்மளை கொண்டு சேர்ப்பார். அது மாத்திரல்ல, இந்த உலகத்திலே நமக்கு ஆசீர்வாதம் ஒரு நன்மையும் குறைபடாம கர்த்தர் காத்துக்கொள்ள சொன்ன சிங்கக்குட்டியை தாழ்ச்சி அடைந்து கர்த்தர் தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கட்டாயம் ஆண்டு தருவாரு. இந்த உலகத்திலேயே ஆசீர்வதிப்பார். பரலோர் ராஜ்யத்துக்கு போகிறோம் நம்ம, அதுபடினு சொன்னா அவர் கீழ்ப்படிந்திருக்கணும். அவர் நம்ம ஒவ்வொரு நாளும் தொழுது கொள்ளணும். அது மாத்திரல்ல, நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் அவரை தொழுது கொள்ளணும். நம்ம ஆண்டு ரத்தத்தினால கழுவப்படணும். உள்ளத்தை அலசி பார்க்கணும், நம்ம இடத்துல என்னென்ன குறை இருக்க. மேலாவனை நாடணும். ஒன்றே நான் கேட்டேன், அதையே நாடுவேன் சொல்லி அந்த வாஞ்சியோட தாகத்தோட நாடுமானால் பரலோர் ராஜ்யத்துக்கு நம்மளை கர்த்தர் கொண்டு சேப்பா. இந்த உலகத்தில் உங்களுக்கு எந்த குறை இல்லாம ஆண்டவர் நடத்தவர் வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.
1: நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து யார் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் சொல்லுங்க யாரு, ரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ரட்சகர் இயேசு வரப்போகிறார், அதை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத ஒரு நித்திய வீடு, கைவேலை இல்லாத ஒரு நித்திய வீடு. ஹலேலூயா. யார் கட்டுற அந்த வீடை? தேவன் தேவ தூதலை வைத்து கட்டுகிறார். ஹலேலூயா சொல்லுமா? ஹலேலூயா. எனவே அந்த வீட்டுக்கு போகணும். நமக்காக நிறைய வாசஸ்தலங்கள் அங்கே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். ஹலேலூயா. அந்த வீட்டுக்கு போக நான்கு விதமான காரியங்களை குறித்து ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசியிருக்கிறார். எப்படி இருந்தா அந்த வீட்டுக்கு நம்ம போக முடியும்? முதலாவது, கர்த்தரை மெய்ப்பராக நாம் கொள்ளும் பொழுது அங்க போக முடியும். கர்த்தர் நம்முடைய மெய்ப்பர். நாம் அவர் கைக்குள்ளான ஒரு நல்ல ஆடாக, அவர் கீழ்ப்படிந்து அவருக்கு அடங்கி இருக்கும் பொழுது நாம் அந்த வீட்டுக்குள்ளே போக முடியும். இரண்டாவது, அந்த தேவனுடைய வீட்டுக்கு அதிகாரி என்று ஒருவர் உண்டு. அவர் யாரு? ஆசாரியராகிய இயேசு. அவர் வீட்டுக்கு போகணும்னா அவர் பர்மிஷன் எல்லாம் உள்ள போக முடியாது. ஹலேலூயா. உங்க வீட்டுக்குள்ள ஒருத்தர் வரணும் அப்படின்னா உங்க பர்மிஷன் எல்லாம் ஒருத்தர் வரலாம். யார் வரலாம்? திருட மாத்திரம் வர முடியும் இல்லையா? எதையாவது பக்க வழியா வர முடியும். ஆனா பரலோகத்துல பக்க வழி எல்லாம் ஒன்னும் இல்லை, ஒரே வழி இயேசு தான். ஆமேன். அவர் தான் அதுக்கு அதிகாரி. எனவே அந்த வீட்டுக்கு போகணும்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்படணும். இயேசு கிறிஸ்து நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் இயேசு நாமத்தில கழுவப்படணும். மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவரால நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? கழுவப்படணும். அப்பதான் அந்த பரலோக வீட்டுக்குள் போக முடியும். அங்க அதிகாரி ஒருவர் இருக்கிறார், அவர் தான் இயேசு. ஹலிலே சொல்லுவோமா? மூன்றாவதா, இந்த தேவனுடைய வீட்டிற்கு போக இன்னொரு வழியை ஆண்டவர் காண்பித்தார். என்னது? நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதை நாம் நாடி தேடுகிறோம். ஆகையால் என்ன செய்யணுமா? உங்கள் உதிரன் கனியாகிய சோத்திர பொழி அவர் மூலமாய் தேவனுக்கு செலுத்துங்க. அவர் நிலையான நகர் நமக்கு இங்க இல்ல, வரப்போகிறதை நாடி தேடி கொண்டிருக்கிறோம். அதனால இப்ப ஸ்தோத்திரிச்சிட்டே இருங்க. அல்லேலூயா. அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்கள் நாம் என்ன செய்யணுமா? பயத்தோடே பக்தியோடே கர்த்தரை நாம் சேவிக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய கிருபை பற்றி கொள்ள வேண்டும். ஆமேன். ஆராதிக்க ஆரம்பிப்போம். தேவனை நாம தொழுது கொள்ள எவனோ அவர் என்ன செய்வானா? ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் எங்க நடப்பாங்க? பரலோகத்தின் வெளிச்சத்திலே நடப்பார் என்று சொல்லி கேட்டோம். ஹலிலே சொல்லமா? கடைசியாக ஒரு காரியத்தை ஆவிய நம்மோடு பேசினார். நிலையான நகர் நமக்கு இங்கு இல்ல. யாரெல்லாம் அந்த பரம வாசஸ்தலத்தை எதிர்பார்த்து விரும்புகிறோமோ, ஆண்டவரே எனக்கு பரலோகம் தான் வேணும், முதலாவது தேவன் ராஜ்யத்தை தேடுங்க சொன்னீரே, எனக்கு நீர் தான் வேணும் என்று யார் எதிர்பார்க்கிறார்களோ, நாடுகிறார்களோ, தேடுகிறார்களோ, விரும்புகிறார்களோ, அவர்களுக்கென்று கர்த்தர் ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. ஹலேலூயா. நமக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். பிசாசத்துக்கும் அவன் தூதருக்கும் நரகத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரு. பரம வாசஸ்தலத்தை விரும்புகிறவர்களுக்கு நகரத்தை ஆயத்தம் பண்ணி, எவ்வளவு அன்புள்ள தேவன் பாருங்க. ஹலேலூயா. பிசாசுக்காக அவன் தூதர்களுக்காகவும் நரகத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். தேவனை பிள்ளைகளாகிய நாம் எனக்கு பரலோகம் வேணும் என்று விரும்பினா உங்களுக்கு பரலோக நகரத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த நகரம் பொன் வீதி. ஹலேலூயா. அந்த வீதி எல்லாம் பொண்ணு, எங்க தொட்டாலும் பொண்ணு, எங்க தொட்டாலும் தங்கம், எங்க பார்த்தாலும் மாணிக்கம், வைடூரியம், எஸ்பி இந்திரநீலம், கோமேதகம், இன்னும் வைடூரியம், நிறைய கற்களால் நிறைந்த அந்த நகரத்தை உங்களுக்கும் எனக்கும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹலேலூயா. நமக்கு விருப்பம் வேணும். ஹலேலூயா சொல்லுங்க. ஹலேலூயா. அந்த வேதம் சொல்லுது அருமையான சொன்னார்லே, அந்த பரலோகத்தை நாடுங்கள். உண்டை நான் கேட்டேன், அதையே நம் விருப்பம் தாகம் இல்ல, நம்ம பரலோகத்துக்கு வரணும் வரணும் வரணும் வரணும். ஆமென். அப்படி நாடு பொழுது நமக்கு ஒரு நரகம் இல்ல, நமக்கு ஒரு நகரம். ஆமென். சொல்லுங்க, நீங்க நரகத்துக்கு போறீங்களா நகரத்துக்கு போறீங்களா என்று தீர்மானம் செய்வது உங்கள் கையில இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்காக இன்னொருவர் தீர்மானம் எடுக்க முடியாது. உங்களுக்காக இன்னொருவர் தீர்மானத்தை எடுக்க முடியாது. தீர்மானம் டிசிஷன் என்பது அவங்களுடைய ஓன் வில், உங்க விருப்பம். நீங்க தான் எடுக்கணும். ஹல்லேலூயா. உங்களுக்காக இன்னொரு தீர்மானம் எடுக்க முடியாது. ஆமென். நகரம் வேண்டுமா?

0: நரகம் வேண்டும் என்பது நாம் தான் அலசி பார்க்கணும். ஹல்லேலூயா. இந்த கர்த்தர் சமுத்து நோக்கி நாம் எல்லாரும் அர்ப்பணம் செய்ய போகிறோம். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, நான் இந்த பரிசுத்த நகரத்துக்கு நான் வரணும், நான்கு விதமான காரியத்தை நான் செய்யணும் ஆண்டவரே என்று சொல்லி அதை திறந்து எல்லாரும் கேட்போம். பிரைஸ் எல்லாரும் ஒரு சின்ன கோரஸ் பாடி நம்ம எல்லாம் திருவிருந்துக்குள் கடந்து செல்ல போகிறோம். இந்த செய்திக்காய் ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாம் ஜெபம் பண்ண போறோம். நன்றி நன்றி. அர்ப்பணம் செய்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, அந்த பரலோக நகரத்துக்கு நாங்க வரணும். எப்பொழுதுமே நாங்க ஜெபிக்கிறவர்களா இருக்கணும் ஆண்டவரே. அந்த ஜெப ஆவி எனக்கு தாங்கப்பா, எங்களுக்கு தாங்கப்பா. எவ்வளவு பேர் ஜெபம் பண்ண போறீங்க? எல்லா கரங்களையும் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, நான் பரலோகத்துக்கு வரணும், உங்க வாசஸ்தலத்துக்கு நான் வரணும். என்னை ஆயத்தப்படுத்தும், வாய் திறந்து கேளுங்க பாக்கலாம், வாய் திறந்து கேளுங்க பாக்கலாம். உங்க நகரத்துக்கு நான் வரணும் ஆண்டவரே. அந்த பொன் நகரத்துக்கு எசப்பா நாங்க வரும்படிக்கு ஓ ஜீசஸ் என்னை நீங்க ஆயத்தப்படுத்தும் ஐயா. வாய் திறந்து கேட்போமா, வாய் திறந்து கேட்போமா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உங்களை மெய்ப்பராக கொள்ளணும், உங்களுக்கு அடங்கி இருக்கணும், உங்க ரத்தத்தினால கழுவப்படணும், உங்க நாமத்தினால கழுவப்படணும், பரிசுத்தாவியனால கழுவப்படணும். எப்போதுமே துதி ஆராதனை வாழ்க்கையில இருக்கணும் ஆண்டவரே. பயபக்தியோடு நாம் ஆராதித்துக் கொண்டே பயத்தோட உம்மை சேவித்து நடக்கத்துடனே மக்கள் களி குறிந்து கொண்டே நான் இருக்கணும் ஆண்டவரே. அப்பா வலதுபுறம் இடதுபுறம் ஒருபோதும் சாயவே கூடாது ஆண்டவரே. எல்லாரும் தயசை ஜபம் பண்ணுமா? தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். வசனத்துக்கு அர்ப்பணம் செய்த ஜபம் பண்ணுங்க. கர்த்தர் நடுவில் இருக்கிறா, இதோ நான் நடுவில் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். தேங்க்யூ லார்ட். கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறா, எல்லாம் ஜபம் பண்ணுவோமா? என்னை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. பரலோகத்தை நான் ஏதோ விரும்புகிறேன், பரம வாசஸ்தலம் தான் எனக்கு வேணும் ஆண்டவரே. அப்ப என்னை ஈர்த்து கொள்ளும், பின்னே ஓடி வருவேன். ஜெபம் பண்ணுங்க. நன்றி பரலோக பிதாவே, நீர் கொடுத்த உடைய தேவ வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கைவேலை இல்லாத நித்திய வீட்டை எங்களுக்கு பரலோகத்தில் நீ கட்டி வைத்திருக்கிறீர். நித்திய வீட்டுக்கு வருவதற்கு ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்தும் ராஜா. அந்த நாளை அர்ப்பணம் செய்கிறோம் அப்பா. நீர் எங்கள் மெய்ப்பராக இருக்க வேண்டும், உங்க கைக்குள்ளான ஆடுகளாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு அந்த குருபை அதிகமா என் இயேசு, என் இயேசு தருவீராக என்று சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப உங்களுக்கு ரத்தத்தினால், உங்க நாமத்தினால், உங்களோட ஆவியினால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எப்போதும் துதி ஸ்தோத்திரத்தோடு நாங்கள் காணப்பட, பயபக்தியோடு காணப்பட எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறேங்க தாவே. அப்பாமை துதிக்கிற எங்கள் பொறுப்பெல்லாம் என் இயேசு, என் இயேசு, என் இயேசு தயவு கூர்ந்து எடுத்துக்கொள்வீராக ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. எப்போதுமே பரம வாசஸ்தலத்தை விரும்புகிறாய் நாங்கள் காணப்பட அப்பா எங்கள் ஆண்டவர் இயேசு அனுக்கிரகம் தாரும். இந்த வார்த்தை கேட்டு யார உள்ளம் தொடப்பட்டு அர்ப்பணிக்கிறார்களோ கரங்களை பிடித்து உள்ளத்தை ஆயத்தப்படுத்தும். ஒருவரு கூட ரகசியர்கள் கைவிடப்படவே கூடாது. எங்களை ஆயத்தப்படுத்தும், பக்தி வயிறாக்கி நிறைந்தவர்களா எழுப்பும் ஐயா. இறுதியாக உங்கள் எல்லாரும் ஆசீர்வாதத்திற்காகவும் அக்கா அவர்கள் ஜெபிப்பார்.
1: கோடி கோடி நன்றி அசப்பா, கோடி கோடி நன்றி. ஆண்டவரே வந்திருக்க ஒருத்தர் கூட வெறுமை அனுப்பாதீங்கப்பா. எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சந்தோஷத்தினாலும் கிழ்ச்சினால் நிரப்பி அனுப்புங்க ஆண்டவரே. ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம், மகத்தான காரியத்தை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரீச்சிங்க. உங்க பிள்ளைகள் என்னென்ன தேவையோடு வந்திருக்காங்களோ ஒவ்வொரு தேவையும் சந்தித்து ஆசீர்வித்து உயர்த்த வேண்டுமா செபிக்கிறோம் அப்பாமை ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, இந்த உலகம் எங்களுக்கு சொந்த இல்லப்பா, உலகத்தின் வேச ஒரு நாள் கடந்து போக போது ஆண்டவரே. எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். பரிசுத்தாவின் அபிஷேகம் அளவெல்லாம் ஊற்ற வேண்டும் என்று செபிக்கிறோம். அக்கினை போட வேண்டும் என்று செபிக்கிறோம். பரிசுத்தாவின் அபிஷேகம் அளவெல்லாம் ஊற்றுங்கப்பா. ஒவ்வொரு ஆத்மத்திலும் ரட்சனை சந்தோஷித்தாரும், உற்சாகத்தின் ஆபித்தாரும், உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க. அக்கில மூடிக்கோங்க, மகிமையில மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. தெய்வீக பிரசனம் மூடட்டும் ஆண்டவரே. தகப்பனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இங்க வந்திருக்க ஒவ்வொரு மக்களுடைய தேவைகளா நீங்க சந்திக்க வேண்டுமா செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு தேவையில் நீர் அறிந்திருக்கிறீர், தேவைகளா நிறைவேற்றி உங்க மகத்துமிழ நாமத்தை மகிழ்படுத்த முடியா செபிக்கிறோம் அப்பாமே ஸ்தோத்திர. ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், உன்னத்துக்குரிய ஆசீர்வாதம், நித்திய ஆசீர்வாதத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. அப்பாமை ஸ்தோத்திரம். யாரெல்லாம் பலவீனத்தோடு இருந்தாலும் குணமாக்க, நோயில குணமாக்க, பலவீனத்தை குணமாக்க, மந்திரம் செய்வனைகளை எல்லாம் உடைத்து போடுங்க, பிசாசுகளை அழித்து போடுங்க ஆண்டவரே. வேலை இல்லாத குடும்பங்களை வேலையை தாங்க, திருமணம் ஆகாத குடும்பங்களை திரும்ப நடக்கணும், குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பை தரணும், சம இல்லாத குடும்பத்தில் சமான் தரணும், குடிக்கிற குடும்பத்தில் குடியிலிருந்து விடுதலை தரணும், சாபத்திலையும் பாபத்திலிருந்து விடுதலை தரணும் அப்பா. எல்லாரும் நல்ல செபிக்கிறவங்களாக துதிக்கிறவங்களாக மாற்றுங்க. வீட்டில எல்லார் குடும்பத்திலையும் அப்பா குடும்ப செவ இருக்கணும் ஐயா. கண்ணீர்லாம் மாத்திருங்க, பிரச்சனை நீக்கிருங்கப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க எஸ்அப்பா. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசிரியங்க. கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி தாங்க அன்பின் ஆண்டவரே. குடும்பத்துல என்ன தேவை இருக்கோ எல்லா தேவைகளும் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நீங்க சந்திக்க முடியா கெஞ்சுகிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்க எஸ்அப்பா. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்யுங்க. பிரிந்த குடும்பம் அணைக்க வேண்டும் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னத ஞானத்தை தாரும், உன்னத ஞானத்தை தாருமே. நல்லா படிக்கிற மாத்திர நல்ல செபிக்கிறவங்களா மாற்றி சிறு பிள்ளைகளும் செபிக்கணும் ஆண்டவரே. மூணு வயசு குழந்தையிலிருந்து எல்லா குழந்தைகளையும் செபிக்கணும் அப்பா. செபிக்க நீங்க போதித்தாலும் கற்றுத்தாருமப்பா. எங்க பிள்ளைகள்

0: ஸ்தோத்திரமன்னனும் செபிக்கணும் துதிக்கணும். படிப்பிலும் ஞானத்திலையும் பக்தியிலும் கல்வியிலும் அறிவிலும் ஆற்றலும் சிறந்தவர்கள் பிள்ளைகளாக வளரணும் அப்பா. ஆசீர்வித்து வளர்த்து கொடுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா பிள்ளைகளும் தரிசனம் பார்க்கணும், பெரியவங்க சொப்பனம் பார்க்கணும், வாலிபர் தரிசனம் பார்க்கணும், சிறு பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் சொல்லணும். ஆண்டவரே நாமத்தை மகிழ்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவர் வெளிரங்கமா அற்புதச்சிங்க, உள்ளத்திலே அற்புதச்சிங்கப்பா. ஒரு வாழ்க்கையிலும் புதிய இதயத்தை புது பழத்தை புதி சீவனை கொடுத்தருளுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. கத்துடி நாம ஒன்றே மகிழ்படட்டும் ஐயா. அப்பா வாகனம் வச்சிருக்க மக்களையும் ஆசீர்வதிங்க, ஒரு குறையெல்லாம் நடத்துங்க. தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசிரியங்க, கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி தாங்க, எல்லாவற்றையும் நன்மையான ஆசீர்வாதம் சம்பூர்ணமா கொடுத்துருங்கப்பா. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதியின் பிதாவத்தை இறங்கி வருகிறது. மார்கள் வேற்றுமான எந்த நிலநிச்சனையும் ஊழியருக்கு நல்ல வரங்களை வல்லமை தாரு, ஊழியருக்கு நல்ல பலத்தை சுகத்தை தாரு. நல்ல எல்லாரும் நாங்கள் ஓடி ஆடி முடி ஊழியத்தை செய்யணும் ஐயா. கொஞ்ச நாள் தான் இருக்குதாண்டவர். நாங்கள் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துறவர்களாக ஒவ்வொருத்தரையும் மாற்றுங்க. அண்டவர் எல்லாருமே ஊழியர் தானே சொல்லியிருக்கீங்கப்பா. எல்லாருமே ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துற பணியில் ஊக்கமா செயலாட்ட கிருபை தாரும். உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. எல்லா துதிகனமாக்கி முக்கிய செலுத்துறோம். எங்கள் அன்புரட்சர் இயேசுக்கு இனி நாமத்துல மன்றாடி கெஞ்சிருவோம் பரமபிதாவே. ஆமே.
1: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
2: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா, ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ, இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுல ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
3: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நம் தேசியின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், டோல்பார் 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நெல்கிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is asinkaram@gmail.com. Our website and

0: அவனோடே வாசம் பண்ணுவோம்.
1: அவனோடே வாசம் பண்ணுவோம். வசனத்தை எதிர்த்து நம்ம ஒவ்வொரு நாளும் கை கொள்ள வேண்டும். தேவன் கொடுத்த வாசனத்தை ஒவ்வொரு வாசனத்தையும் கை கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு உள்ளது உள்ளதென்றோ இல்லது இல்லதென்றோ சொல்லுங்க, இல்லாட்டா என்ன செய்யுது, அதெல்லாம் தீமைன்னு சொல்றாரு. இப்ப எத்தனையோ காரியங்கள் வாசனை இருக்கு, அந்த வாசனத்தெல்லாம் கை கொண்டாதான் பிதா நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுவார். என் வசனத்தை கை கொடுங்கிறது நாங்களும் வந்து என்ன செய்வோம், வாசம் பண்ணுவோம் சொல்றாரு. எத்தனை வசனங்கள் நம்ம கைக்குள்ளாம இருக்கோம், யோசிச்சு பாருங்க. வசனத்தை கை கொள்ள வேண்டும். கர்த்தர் கொடுத்த நாட்கள் வேஸ்ட் பண்ணவே கூடாது. கர்த்தர் கொடுத்த வசனத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் கை கொள்ள வேண்டும். வசனத்தை ஒவ்வொரு வசனத்தையும் கை கொண்டு வாழ வேண்டும். கை கொண்டு வாழலாம் பரலோகத்துக்கு நம்ம போக முடியாது அருமையானவர்களே. அதனால இன்னைக்கு நம்ம மனசுல ஒரு தீர்மானம் பண்ணுங்க. நம்ம தீர்மானம் பண்ணலாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. மனசுல ஒரு உள்ளத்துல ஒரு தீர்மானம் நமக்குள்ள வரணும். தாவி சொல்றாரு சங்கீதம் 17:3 வசனம், அவர் சொல்ற இறுதியத்தில் ஒரு தீர்மானம் பண்ணாரு. நம்ம இறுதியில் தீர்மானம் பண்ணாம நம்ம என்னதான் வாழ்ந்தாலும் வாழவே முடியாது. நமக்குள்ள ஒரு தீர்மானம் பிறக்கணும்.
0: என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன்.
1: வாய் மீறாதபடிக்கு என்ன செஞ்சாரு, தீர்மானம் பண்ணினார். தானியல் என்ன செஞ்சாரு, தானியல் புத்தகம் 1:8 வசனம்,
0: தானியல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு.
1: எங்க தீர்மானம் பண்ணாரு, இதயத்தில். நம்ம தீர்மானமே பண்றது இல்ல, அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம், நம்ம பரிசுத்தாவில் நிறையறது இல்ல, தேவனுடைய வாசனத்தை கை கொள்றது இல்ல. நம்ம பரிசுத்தாவில் நிறைஞ்சாதான் கர்த்தராகிய தேவன் வரும்போது நம்ம போக முடியும். அதான் சொல்றாரு கர்த்தர் ஆரவாரத்தோடு இறுதியில் தீர்மானம் பண்ணுங்க. தானியல் இறுதியில் தீர்மானம் பண்ணினார். தாவீது தீர்மானம் பண்ணினார். நம்மளும் தீர்மானம் பண்ணலாம் மாத்திரம்தான். ஏதோ வசந்தத்தை கேட்டோம் போயிட்டோம் அதோட மறந்துட்டு அப்புறம் அடுத்த சரி ஞாயிற்றுக்கிழமை வரும், அதோட இல்ல. இறுதியில ஒரு தீர்மானம் பண்ணு. கர்த்தருக்காக வாழ்வு, கர்த்தருக்காக கர்த்தருக்கான்னு சொல்லிங்க. என்ன கொடி இந்த உலகத்தை என்ன சேர்த்தாலும் பரலோகத்திற்கு ஒரு ஒரு சின்ன பைசா கூட கொண்டு போக முடியாது. இந்த உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுக்காக வாழ்ந்தாதான் பரலோக ராஜ்யத்தில் போக முடியும். உயிரோடு இருக்கு நாமும் அவர் ராஜ்யத்துக்கு போய் அவரோடு எப்போதும் கூட இருப்போம். இந்த உலகத்துல கொஞ்ச நாள் தான் வாழ போறோம். பரலோக ராஜ்யத்தில் தான் எவ்வளவு நேரம் வர போறோம், நீடிய காலமா வாழ போறோம். ஹலேலூயா, யுக யுகமா வாழ போறோம். ஹலேலூயா. அதுக்கேற்ற நம்ம என்ன செய்யணும், பரிசுத்தோடு இறைஞ்சிருக்கணும். தேவையான வசனத்தில் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், கை கொள்ளணும். பிழைத்திருக்குன்னா என்ன செய்யணுமா பாருங்க, 119 17 வசனம்,
0: உமது அடியனுக்கு அனுகூலமாயிரும் அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கை கொள்வேன்.
1: நம்ம வசனத்தை கை கொண்டிருக்க என்ன செய்யணும், நாம் பிழைத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு எப்படி இருக்கணும், அனுகூலமாய் இருக்க வேண்டும். அப்பதான் தேவனுடைய வசனத்தை நம்ம கை கொள்ள முடியும். என்னால வசனத்தை கை கொள்ள முடியலையே, வசனத்தை கை கொள்ள முடியலையேன்னு சொல்லி காலங்குறோம். நம்ம ஆண்டவரோடு இருந்தோம் நமக்கு அனுகூலமா இருப்பாரு. அப்பொழுது வசனத்தை அப்புறம் பிழைத்து ஒரு வசனத்தை கை கொள்ளு சொல்றாரு. நம்ம ஆண்டவர்கிட்ட கேப்போம், ஆண்டவர் பிழைத்திருக்கணும் அப்பா, நீர் எனக்கு அனுகூலமாயிருந்து சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டும். ஒரே ஒரு வாழ்க்கை அறிவியானவர்களே, இந்த வாழ்க்கை நம்ம யாரும் ஈனாய் போயிட்டு கூடாது. அல்லேலூயா. மொத கத்திரா இயேசுக்கு பரிசுத்தவன்கள் வரும்போது நம்ம மொதல் எப்படி இருக்கணும், பரிசுத்தவனாக இருக்கணும். இப்ப நம்மளும் பரிசுத்தமா இருந்தா தான் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். எப்படி பரிசுத்தம், பிழையற்ற பரிசுத்தவனா இருக்கணும். நம்ம ஆவிய ஆத்ம சரீரம் குற்றமற்றதா காக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ரெண்டாவது கர்த்தர் வரும்போது எப்படி இருக்கணும், பரிசுத்தாவில நிறைஞ்சிருக்கணும். பரிசுத்தாவிக்குள்ள ஜெபம் பண்ணணும். அதான் T3:7 வாசிக்கிறோம். பரிசுத்தாவி எப்படி பெற்றுக்கொள்ளணும், சம்பூர்ணமா பெற்றுக்கொள்ளணும். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவில நிறைஞ்சிருந்தார். நம்ம பரிசுத்தாவி சம்பூர்ணமா பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது நம்ம எப்படி இருக்கணும், உயிர்வுள்ளா இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுக்கு தர்ம நம்ம எப்படி இருக்கணும், உயிர்வுள்ளா இருக்கணும். ஆண்டவரே சொல்லணும், ஆண்டவரே நீ எனக்கு அனுகூலமா இருப்பா, நான் பிழைத்திருந்து வசனத்தை கை கொள்ளுவேன். வசனத்தை பிழைத்திருந்து கை கொள்ளு ஆண்டவரே. கர்த்தர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதர் சத்தத்தோடும் தேவக்காலத்தோடு வரும்போது முதல்ல யார் எழுந்திருப்பா, கிறிஸ்துக்குள்ள மரிச்சவங்க முதலாவது இருப்பாங்க. ரெண்டாவது நம்ம என்ன செய்யணும், உயிர்வுள்ளவர்களா இருக்க வேண்டும். அப்படி நமக்கு என்ன செய்யணும், கத்துடுறா அபிஷேகத்தை நம்ம முழுமையா பெற்றுக்கொள்ளணும். அது மாத்திர நம்ம நம்ம கர்த்தர் நமக்கு அனுகூலமா இருந்தாதான் நம்ம ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். குமார் நமக்குள்ள என்ன செய்யணும், பரிசுத்தாவின் வழியாதான் குமார் நமக்குள்ள வருவாரு. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். நம்ம யோசிச்சு பார்க்கணும், கிறிஸ்தியானுக்குள் இருக்காரா கிறிஸ்தியானுக்குள் இல்லையான்னு சொல்லி நம்ம எப்பயே நம்ம இந்த உள்ள தலைச்சி பார்க்கணும். எப்ப கர்த்தர் வருகிறதுன்னு தெரியாது. குமார் இல்லாதவன் ஜீவன், எப்ப நம்ம பாண்டவிட வசனத்தை கை கொள்ளுவோம், வசனத்தை கை கொள்ளுற என்ன கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கணும், அனுகூலமா இருந்தா பிழைத்திருந்த ஒரு வசனத்தை கை கொள்ளும். ஆண்டவிட வசனத்தை கை கொள்ளும் போதுதான் தேவனாச்சரியம் நமக்குள்ள வந்து வாசம். நாங்க சொல்றாரு வசனத்தை கை கொள்ளுங்க, நான் என் பிதாவும் நாங்க உங்களுக்கு வந்து வாசம் பண்ணு சொல்றாரு. எப்ப நமக்குள்ள வருவாரு, நம் பிழைத்திருந்து தேவனுடைய வசனத்தை கை கொள்ளணும், அப்பதான் தேவன் நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுவாரு. அப்பதான் நம்ம உயிர்களவெல்லாம் இருக்க முடியும். அல்லேலூயா. நம்ம உயிர்ல இருந்தால்தான் பரலோக ராஜ்யத்தை நம்ம போக முடியும். அல்லேலூயா. கடைசியாக மார்க்கு சுவிசேஷம் 13:27
2: அப்பொழுது அவர் தம்முடைய தூதரை அனுப்பி
1: தாம் தெரிந்து கொண்டவர்களை
2: பூமியின் கடைமுனை முதற்கொண்டு
1: வானத்தின் கடைமுனை மட்டும் உள்ள
2: நான்கு திசையிலும் இருந்து
1: கூட்டி சேர்ப்பார். கர்த்தர் வரும்போது என்ன செய்வார், நாலு திசையிலிருந்து கர்த்தர் என்ன செய்வார், தெரிந்து கொள்ளப்பட்டவர கூட்டி சேர்ப்பார். அப்ப நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா இருக்கிறோமான்னு சொல்லி நம்ம உள்ள தலைசி பார்க்கணும். தெரிந்து கொள்ளப்பட்டவரா இருக்கிறோமா சொல்லி நம்ம உள்ள தலைசி பார்க்கணும். அல்லேலூயா. அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட இருந்தா கூட வஞ்சிக்கப்படுவாங்களாம் பாருங்க. மார்க்கு 13:22
2: ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும்
1: கள்ள தீர்க்கதரிசிகளும்
2: எழும்பி
1: கூடுமானால்
2: தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக
1: அடையாளங்களையும்
2: அற்புதங்களையும் செய்வார்கள்.
1: பாத்தீங்களா, தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா வஞ்சிக்கத்தக்க செய்வாங்களா அடையாளங்களையும் அற்புதங்களும் செய்வாங்க. ஆமா, இல்ல அங்க நல்ல அற்புதம் நடக்கு, அதிசயம் நடக்குது. எத்தனை பேர் போக போறோமோ அங்க நிறைய அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குன்னு சொல்லி கர்த்தர் நமக்கு முதலாவதுவே சொல்லி வச்சிட்டார். தெரிந்து கொள்ளப்பட்ட வஞ்சிக்கத்தக்கறாங்க, என்ன நடக்குமா, அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும். இப்பயே கர்த்தர் நமக்கு சொல்லி வச்சிருக்கிறாரு, தெரிந்து கொள்ளப்பட்ட வஞ்சிக்கத்தக்கறாங்க, அடையாளமும் அற்புதம் நடக்கும். அதை பார்த்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ஏன் வந்து வஞ்சிக்கப்பட்டிடக்கூடாது. அல்லேலூயா. அற்புதத்தையும் அடையாளங்களை பார்த்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, வஞ்சிக்கப்பட்டிடக்கூடாது. கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியாது. தெரிந்து கொள்ளப்பட்டவங்க என்ன செய்யணும், கர்த்தர் ஊழியத்தை செய்யணும். வாசிங்க 1 Peter 2:9
2: நீங்களோ
1: உங்களை
2: அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான
1: கர்த்தர் நம்ம ஒரு நாள் அந்தகாரத்தில் இருந்தோம், கர்த்தர் ஆச்சரியமான
2: ஒளிவினிடத்திற்கு வரவழைத்தவருடைய
1: புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு
2: தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும்.
1: நம்ம என்ன கர்த்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நம்மெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில என்னென்ன நன்மை செஞ்சாரோ அது எல்லாருக்கும் என்ன செய்யணும், அறிவிக்கணும். நம் வாழ்க்கையில செய்த நன்மைகளை எல்லாருக்கும் நம்ம சொல்லணும். அல்லேலூயா. முத கர்த்தர் வருமானம் எப்படி இருக்கணும், பசு. ரெண்டாவது நிறைஞ்சிருக்கணும். மூணாவது உயிர்களோட இருக்கணும். உயிரோட இருக்கணும், தேவனுடைய வசனத்தை நம்ம கை கொள்ளணும். கர்த்தர் நமக்கு அனுகூலமா இருந்தா நம்ம எப்படி படைத்திருப்போம் இல்லையா, வசனத்தை அப்பதான் கை கொள்ள முடியும். படைத்திருந்தாத்தான் தேவனுடைய வசனத்தை கை கொள்ள முடியும். நான்காவதாக எப்படி இருக்கணும், தெரிந்து கொண்ட சந்ததி என்ன செய்யணும், கர்த்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நம்மள என்ன செஞ்சிருக்காரு, கர்த்தர் அந்தகாரத்திலிருந்து நம்மளை ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவர். நம்ம அந்தகாரத்தில் இருந்தோம், இருளுக்குள்ள கடந்தோம். நம்மளை இன்னைக்கு என்ன செஞ்சிருக்க, அந்தகாரத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்காரு, ஆச்சரியமான ஒளிக்கு நம்மளை வரவழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால நம்ம என்ன செய்யணும், தெரிந்து கொள்ளப்பட்டவங்க ரொம்ப. அல்லேலூயா. மறந்து போக கூடாது. நம்ம ஆண்டவர் பத்தி சொல்லணும். என்ன சொல்லணும், சங்கீத புஸ்தகம் 66:16
2: அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன்.
1: அவர் நமக்கு ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லணும், மற்றவங்களுக்கு சொல்லித்தான் ஆகணும்.